0: பாடலில் இணைந்து ஒலித்த பெண் குரல் சித்ரா. நேரம் 5:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. இனிவரும் பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி இளையராஜா இவர்களின் குரல்களில்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

5:42:45 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் EM ஹனீஃபா குரல்களில்.

நேரம் 5:48 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இசை அமுதம். எம் எஸ் விஸ்வநாதன் குழுவினருடன் பாடும் பாடல்.

இசையமுதம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் புனித அந்தோனியார் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குரலில்.

0: இதுவரை இசை அமுதம் பருகினோம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை

ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 6:02:30. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் நலவா

கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 6:02:30. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறுவது பற்றிய அறிவிப்பு. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்டம் தோறும் இம்மாதம், அதாவது வரும் 25 August 1, 8 மற்றும் 16 ஆகிய நாட்களில் நடத்தப்பட உள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு மாவட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், அருப்புக்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், விருதுநகர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. வரும் 25 ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம், காரியாப்பட்டி வட்டம் மற்றும் சிவகாசி வட்டம் ஆகிய அலுவலகங்களிலும், வரும் 1 அன்று ராஜபாளையம் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் திருச்சுழி வட்டம் மற்றும் சாத்தூர் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும், வரும் 8 அன்று வெப்பக்கோட்டை வட்டம் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் 2026-2027 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ இம்மாதம் 31 மாலை 6 வரை பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது. இதுவரை இடம்பெற்றது சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் இப்பொழுது 6:05:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கலாம். திரை இசை முத்து திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடல்.

தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பதிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை

வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை மாறி குடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியில் இணைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை நின்று முடிப்பவன் அறிவாளி. பூமியல்ல ஆயுதம் எதற்கு, துப்பறிக்க கோடரி எதற்கு, ஒன்னோ பொருளோ ஒட்டலம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலம் உனக்கு.

0: நேரம் இப்பொழுது 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.
2: நீங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களோ அதை வைத்துத்தான் உங்களுடைய தகுதியை மற்றவர்கள் முடிவு செய்வார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்களுடைய பண்பாடு என்ன, என்ன வகையான குண இயல்பு இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே உங்கள் சொல்லை வைத்துத்தான் எடை போடுவார்கள். காளிதாசர் குமாரர் சம்பவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு மனிதனை எடை போடுவதற்கு 7 சொற்கள் போதுமானது என்றார். ஒரு மனிதனை பேசவிட்டு 7 சொற்களை கவனிக்க வேண்டும். கெட்டிக்காரன், படித்தவன், மோசமானவன், நம்பக்கூடியவன் என்று எல்லாவற்றையுமே 7 வார்த்தைகளில் கண்டுபிடிக்கலாம் என்றார் காளிதாசர். யோசித்து பாருங்கள், யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பேச வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒருவருடன் பேசும்போது கூட நாம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். யாவருக்குமாம் ஓர் இன்னுரைதானே என்றார். எந்த வார்த்தையை சொல்வதாக இருந்தாலும் அமங்கலமான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உடனே சில பேர் கேட்பார்கள், நெருப்பு என்றால் சுட்டுவிடுமா? அப்படி இல்லை, நெருப்புக்கு சில சக்தி இருக்கிறது, சொல்லுக்கு சில ஆற்றல் இருக்கிறது. நல்லபடியாக மங்களகரமான வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும். கவிதைக்கு இலக்கணம் சொல்ல வந்தவர் சொன்னார், பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் த பெஸ்ட் ஆர்டர். சிறந்த சொற்கள் சிறந்த வரிசையில் வைக்கப்படும் என்றால் சிறந்த கவிதைகள் உருவாகிவிடும் என்றார்.

0: சொல்லை முன் பின் மாற்றி போட்டால் அர்த்தம் மாறி போய்விடும். ஒரு பேச்சாளர் பேசுவதற்கு எனக்கு காலம் போதாது என்று சொல்கிறார். அதையே அவர் எனக்கு போதாத காலம் என்றால் அப்புறம் ஏன் மேடைக்கு வந்தா என்று முன்னே இருப்பவர்கள் கேட்பார்கள். வார்த்தைகளை முன்னே பின்னே மாறியிருக்கலாம் என்று சொல்லுவது தவறு. எனவே சொல் என்பது மிகவும் முக்கியமானது. அதைத்தான் பாரதி சொன்னான், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம். அதாவது மந்திரம் போல் ஒவ்வொரு சொல்லும் அமைய வேண்டும். அந்த ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து யோசித்து சிந்தித்து பயன்படுத்த வேண்டும். அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் சிவனையும் அம்பிகையும் சொல்கிறார், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவர் என்றார். சொல் மாதிரி பொருள் மாதிரி சிவனும் அம்பிகையும் என்று சொல்கிறார் என்றால் அது எவ்வளவு உயர்வாக கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு சொல்லினுடைய முக்கியத்துவம் தெரிந்து அந்த அருமையான சொல்லை எப்படிப்பட்ட சொல்லை பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அதை பயன்படுத்த வேண்டும். திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிறிதொரு சொல் வில்லும் சொல்லின்மை அறிந்து. ஒரு சொல் சொல்லிவிட்டால் அந்த சொல்லை எடுத்துவிட்டு இன்னொரு சொல்லை யாரும் வைக்க முடியாது. பாரதி பாடுகிறார், குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறவனை திட்டுகிறார், தேடி சோறு நிதம் தின்று என்றார். தமிழில் எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது, தின்று என்று சொல்லலாமா? பாரதி தின்று என்ற வார்த்தையை போட்டாரே ஒழிய உண்டு என்று போடவில்லை. ஏன் போடவில்லை? உண்பது வேறு தின்பது வேறு. எனவேதான் அவன் தின்று என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அடிகளே இங்கே எழுந்தருகிறீர்கள், அமுது செய்யலாமே என்று சொன்னால் அது நல்ல செந்தமிழ். ஆனால் அது சாமியாருக்கு புரிய வேண்டும். புரியவில்லை என்றால் அமுது செய்து அதாவது சமைத்து விட்டு போ என்று சொல்கிறான் என்று சொல்லி சாபமிடுவார். அவருக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும், சுவாமி வந்திருக்கிறீர்கள் உணவு உண்டு விட்டு செல்லலாமே என்று சொல்லலாம். எனவே எந்த வார்த்தையும் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் விபரீதமாய் போய்விடும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசினால் உங்களுக்கு பகை வராது. சமயத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தையை உங்களுக்கு பகையை உண்டாக்கும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். இந்த நுட்பத்தை தெரிந்துவிட்டால் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 6:15. வெற்றி என்பது மனதின் நிலை. நாம் வெற்றியடைய விரும்பினால் நம்மை வெற்றியாளராக நம்புவோம் என்ற சிந்தனை வரிகளோடு புதிய காலையின் இனிய துவக்கம் இனிதே ஆரம்பம். புதிய காலையில் துவக்கமாக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில் இது பூக்கள் விடும் தூது.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலையோடு. புதிய காலையில் இனி ஒலிப்பது
6: July 21 இந்நாளின் சிறப்பு. 1954 July 21 ஜெனீவா மாநாட்டில் வியட்நாம் நாடானது வடக்கு வியட்நாம், தெற்கு வியட்நாம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது.
7: உலக நாடுகளிலேயே முதலாவது பெண் அரசு தலைவராக 1960 July 21 சிறிமாவோ பண்டாரநாயகா அவர்கள் இலங்கையின் பிரதமராக பதவியேற்றார்.
6: 1961 July 21 மனிதரை விண்ணுக்கு அனுப்பும் நாசாவின் திட்டத்தில் இரண்டாவது பயணம். மெர்குரி ரெட்ஸ்டோன் 4 கஸ்கிரிசம் என்பவர் விண்வெளிக்கு பயணம் சென்றார்.
7: 1969 July 21 நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் நடந்த முதல் மனிதர் என்ற புகழை பெற்றார்.
6: 11 ஆண்டுகளுக்கு பின்னர் 1970 July 21 எகிப்தில்

0: அஸ்வான் அணை கட்டி முடிக்கப்பட்டது.
1: அண்டார்டிகாவில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியில் 1983 July 21 உலகின் மிக குறைந்த வெப்பநிலையான -89.2 degrees Celsius வெப்பநிலை பதிவாகியது.
0: தமிழ் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு தினம் 2001 July 21.
1: அமெரிக்க விண்வெளி வீரர் ஆலன் ஷெப்பர்ட் அவர்களின் நினைவு தினம் 1998 July 21.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நிரும்பொழுது 6:25 புதிய காலையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று நமது நிலையம் வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் அவை ஒலிபரப்பாகும் நேரமும் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:30 இயற்கை இன்பத்தில் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 6:55 பூந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பூந்தளிர் கே ஏ நிவேதா. காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோபேகிப்புகள். 7:25 ஆலய அற்புதங்கள், இதில் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பெகவ்வா ஸ்ரீ கார்த்திகேயர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வரும். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் பகுதியில் மதுரை தஸ்லீம் அவர்களினுடைய விருப்ப பாடலாய் வலம் வரும். 10:30 ஒரு பட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமயன் அவர்களுடனான சிறப்பு நேரலை உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 1:55 மெல்லிசை. 2:00 தெம்மாங்கு பாடல்கள். 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:30 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி. 4:00 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4

0: முப்பதற்கு பண்பலை ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7:00 பாட்டு இது ஹிட்டு. இன்றிரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 இதில் தினசரி நிலவரம் பற்றிய கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாய் இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல், 8:30 இளையோர் உலகம் இதில் இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, எதிர்கால வேலைவாய்ப்பு உரை வழங்குகிறார் அஸ்மிதா, நாட்டுப்புற பாடல்களை வழங்குகிறார் கலைச்செல்வி, வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய உரை வழங்குகிறார் பாக்யா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா ஆகியவை இடம்பெற கேட்கலாம் இன்று 8:30 இளையோர் உலகம் நிகழ்ச்சியில். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்போடு தொடர்ந்து 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது நிகழ்ச்சியும் நேர்மும் பற்றிய அறிவிப்போடு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: இப்பொழுது 6:30 நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரங்கள்.
5: மீனாட்சி பிரமாதம்.
6: என்ன நான் சொல்றேன்,
5: காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
7: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
5: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: புதிய காலையில் தொடரும் நிகழ்ச்சியாய்
8: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
9: ஒரு மரம் நட்டவன் 100 உயிர்களுக்கு நன்மை செய்கிறான் என்று ஒரு பண்டைய பழமொழி கூறுகிறது. மரங்கள் மனிதனுக்கு நிழல் தருகின்றன, மழையை வரவழைக்கின்றன, தூய காற்றை வழங்குகின்றன, உயிரினங்களுக்கு வாழிடம் அமைக்கின்றன. ஆனால் இன்று உலகம் முழுவதும் காடுகளின் பரப்பளவு கணிசமாக மட்டுமல்லாமல் அதிவேகமாகவும் குறைந்து வருகிறது. காரணம், தொழிற்புரட்சி, நகரமயமாக்கல், மக்கள் தொகை பெருக்கம், புதிய சாலைகள் போடப்படுதல், தொழிற்சாலைகள் அதிவிரைவில் கட்டப்படுதல், குடியிருப்பு

0: வகுப்புகள், சுரங்க தொழில் போன்ற காரணங்களால் கோடிக்கணக்கான மரங்கள் உலகம் முழுவதும் வெட்டப்பட்டுள்ளன. இதன் விளைவாக பல உயிரினங்கள் தங்கள் இயற்கை வாழ்விடத்தை இழந்துள்ளன. மழைப்பொழிவு மாறியுள்ளது, வெப்பநிலை அதிகரித்து உள்ளது, நிலத்தடி நீர் குறைந்துள்ளது, காற்றின் தரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு எளிமையான ஆனால் மிகவும் பயனுள்ள தீர்வாக உருவாகியுள்ளது அதுதான் குறுங்காடு வளர்ப்பு. முதலில் குறுங்காடு என்றால் என்ன? குறுங்காடு என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பில் பல வகையான நாட்டு மரங்களை மிகவும் நெருக்கமாக நடவு செய்து இயற்கையாக ஒரு சிறிய காடு உருவாக்கும் முறையே ஆகும். இதற்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் தேவையில்லை. இது வெறும் மரம் நடுகை அல்ல, இது ஒரு சிறிய உயிரியல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியாகும். ஏன் குறுங்காடு தேவைப்படுகிறது? இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம். ஒவ்வொரு ஆண்டும் கோடை வெப்பம் அதிகரிக்கிறது, மழை சரியான நேரத்தில் பெய்வது இல்லை, சில இடங்களில் வெள்ளம், சில இடங்களில் கடுமையான வறட்சி. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று காடுகளின் அழிவே ஆகும். காடுகள் குறைந்தால் மழை குறையும், மழை குறைந்தால் நீர் குறையும், நீர் குறைந்தால் விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு பாதுகாப்பும் பாதிக்கப்படும். எனவே காடுகளை மீண்டும் உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது மனிதனுக்கு. பொதுவாக ஒரு மரத்தை தனியாக நட்டால் அது வளர பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் ஒரு குறுங்காட்டில் பல வகையான மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக வளர்கின்றன. அவை இயற்கையாகவே ஈரப்பதத்தை பாதுகாக்கின்றன, களைகள் குறைகின்றன, மண் வளம் அதிகரிக்கின்றது, மழை நீர் மண்ணுக்குள் எளிதாக ஊடுருவுகிறது, இதனால் நிலத்தடி நீர் வளமும் மேம்படுகிறது. ஒரு குறுங்காடு உருவான சில ஆண்டுகளிலேயே அங்கு பல பறவைகள் வரத் தொடங்குகின்றன. வண்ணத்து பூச்சிகள் சிறகடித்து பறக்கின்றன, தேனீக்கள் வருகின்றன, சில இடங்களில் முயல்கள், மயில்கள் போன்ற உயிரினங்களும் வரத் தொடங்குகின்றன. இதனால் ஒரு உயிரியல் சங்கிலி மீண்டும் உருவாகிறது. குறுங்காடுகளை உருவாக்கும் முறை: முதலில் பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலில் அந்த இடத்தை நன்கு உழுது சுத்தம் செய்ய வேண்டும். கற்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றை முற்றிலும் அகற்ற வேண்டும். பின்னர் மீண்டும் ஒருமுறை மண்ணை நன்றாக உழ வேண்டும். இயற்கை உரங்களை அங்கு சேர்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த பகுதியின் காலநிலைக்கு ஏற்ப நாட்டு மரங்களை தேர்வு செய்ய வேண்டும். வேம்பு, புங்கை, இலுப்பை, அரசு, ஆலமரம், நாவல், பூவரசு, வில்வம், கொன்றை, புளியமரம், மகிழம் போன்ற நாட்டு மரங்கள் மிகவும் ஏற்றவை. பல மரங்களையும் சேர்க்கலாம். நெல்லி, நாவல், இலந்தை போன்ற மரங்கள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவாக அமையும். ஒரு சதுர மீட்டருக்கு 3 முதல் 4 மரக்கன்றுகள் வரை நடலாம். இவ்வாறு நெருக்கமாக நடுவதால் அவை விரைவாக வளரத் தொடங்குகின்றன. ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்களே போதும், ஆனால் அந்த மரம் வளர பல ஆண்டுகள் தேவைப்படும். எனவே மரங்களை வெட்டுவதை விட மரங்களை நடுவதே நமது கடமையாக இருக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு, அதாவது 2026 முதல் 2027 வரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்

0: மூலம் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு மக்காச்சோளம் பயிருக்கு ரூபாய் 466, சோளம் பயிருக்கு 192, பாசிப்பயிறு உளுந்து பயிர்களுக்கு ரூபாய் 370, பருத்தி பயிருக்கு ரூபாய் 409, நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் 431 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026-27 நடப்பு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு பதிவு செய்ய நிலக்கடலை பயிருக்கு ஆகஸ்ட் 31 உளுந்து பாசிப்பயிறு சோளம் மற்றும் பருத்தி வகைகளுக்கு செப்டம்பர் 16 மக்காச்சோளம் பயிருக்கு செப்டம்பர் 30 வரையிலும் காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றையும் இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் வங்கிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும் பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீடை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி தங்களது பயிர்களை காப்பீடு செய்து பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். மாவட்டத்தில் ஜூலை மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற ஜூலை மாதம் 24 அன்று காலை 11 அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கவும், விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகள் மட்டும் விவாதிக்கவும், சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து நம்ம பயிரிடலாம். உதாரணத்துக்கு நெல்லில் வந்து தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பூச்சி. இந்த தண்டு துளைப்பானுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆடுதுறை ரகங்கள் வந்து 46, 47, 48, அப்புறம் திருக்குப்பம் ரகம் ஒன்று இருக்கு, TKM 6, இதெல்லாம் வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் தான் முழுசாவே வந்து பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. விதைச்சவரோட வயல்ல இருந்து பூச்சிகள் எல்லாம் அப்படியே அதுக்கு அடுத்த இருக்கிற வயல்களுக்கு வந்து இடமாற்றம் வந்து பூச்சியோட தாக்குதல்

வந்து அதிகமாயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரே சமயத்துல வந்து விதைக்கிறது வந்து பின்பற்றணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இடைவெளி. ஏன்னா பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில வந்து நம்ம வந்து விதைக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் வந்து பின்பற்றுவதில்லை. எதுக்கு இடைவெளி விட்டணும்? ஏன்னா இடைவெளி விட்டா கம்மி ஆகி போயிரும், அந்த பயிரோட எண்ணிக்கை கம்மி ஆகி போயிரும், அதுக்கப்புறம் மகசூல் வந்து கம்மி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விவசாயிகளுக்கு இருக்குங்க. ஆனா இது வந்து தப்பான ஒரு எண்ணம். எதுக்குன்னா நீங்க இடைவெளி விடாம நிறைய விதைக்கும் போது என்ன ஆயிருதுன்னா ஒவ்வொரு செடிகளுக்கு இடையே வந்து ஒரு போட்டி வந்துடும். போட்டி வந்துட்டு மகசூல் வந்து குறையதா வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகற வாய்ப்பு இல்ல. அதனால இந்த இடைவெளியை வந்து விஞ்ஞானிகள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த இடைவெளியை வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதனால

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:45, புதிய காலை தொடர்கிறது. புதிய கலையில் இனி கேட்கலாம் திரை இசை. காதல் தேசம் திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: புதிய காலை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 6:55 நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரங்கள்.
1: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி கேட்கலாம் பூந்தளிர். அனைவருக்கும் காலை வணக்கம் நேர்களே. மழலையும் குறும்பும் சேர்ந்ததுதான் குழந்தைங்க. அப்படி ஒரு குழந்தையோட மழலை பேச்சை தான் இன்னைக்கு கேட்க போறோம். உங்க பேர் என்ன?
7: வணக்கம், என் பேர் ஸ்ரதா ஸ்ரீ.
6: இப்போ எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
7: கதை சொல்ல போகின்றேன். சிங்கமும் ஒரு புத்திசாலி முயலும் ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய விலங்குகளும் ஒரே ஒரு சிங்கம் குகையிலே வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் எல்லாரும் வேட்டையாடி சாப்பிட்டது. அதனால் யாருக்கும் மன அமைதி கிடைக்கவில்லை. சிங்கம் ஒரு நாள் எல்லா

0: எனக்கே இரையாக வரணும் அப்படின்னு சிங்கம் சொல்லிவிட்டது. மித்த விலங்குகளுக்கு என்ன பண்ணனே தெரியாம, சரி ராஜா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் சிங்கம் ஒரு ஒரு நாளும் அதுக்கே தானா இறை வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு அது சாப்பிடுச்சு. அடுத்த நாள் ஒரே ஒரு முயல் தான் அதுக்கு இரையா போகணும். ஆனா அந்த முயலுக்கு இரையா போகவே பிடிக்கல. அதனால அந்த புத்திசாலி முயல் ஒன்னு யோசிச்சு அந்த சிங்கராஜா கிட்ட கொஞ்சம் லேட்டா போச்சு. அப்புறம் அந்த சிங்கராஜா கோபமா கேட்டுச்சு, ஏ முயலே, எனக்கு லேட்டா இருந்தா பிடிக்காது, எனக்கு பசிக்கணும்னு தெரியும்ல, ஏன் லேட்டா வந்த அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கராஜா ஒரு நிமிஷம் இருங்கள், நான் லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டது சிங்கம். நான் வரவழிலே ஒரு கிணறை பார்த்தேன், அந்த கிணறுக்குள்ளே உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் இருந்தது. அது சொல்லுச்சு, ஏய் முயலே, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, உங்க சிங்கத்தால இங்க வந்து தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போட வர சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு அந்த முயல் சிங்கராஜா கிட்ட. என்னது அது, என்கிட்ட சண்டை போடுதா, அதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ்வளவு சொல்லுட்டு கோபத்தோட முயல் கூட அந்த கிணறு கிட்ட போச்சு. அந்த முயல் கிணறு கிட்ட நீ பாத்துட்டு, சிங்கராஜா நில்லுங்க, இதான் அந்த கிணறு, இதுக்குள்ளதான் அந்த சிங்கம் இருக்கு. அடுத்த அந்த சிங்கம் ரொம்ப கோபத்தோட அந்த கிணறை எட்டி பார்த்தது. அதுக்குள்ள அதே மாதிரி ஒரு சிங்கம் இருந்தது பார்த்து ரொம்ப கோபப்பட்டு கிணறுக்குள்ளே விழுந்தது. அது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனது. யாருமே வரவில்லை, அது இறந்து விட்டது. நன்றி கதையின் நீதி. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம புத்திசாலியா இருந்தா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாம்.
1: கதைய ரொம்ப அழகா சொன்னாங்க ஸ்ரதாஸ்ரீ. அது மட்டுமா, எல்லோரும் புத்திசாலியா இருந்தா பிரச்சனைகளை ஈஸியா சமாளிக்கலாம் அப்படின்ற கருத்தையும் பதிவு பண்ணாங்க ஸ்ரதாஸ்ரீ. இந்த மாதிரி வேற என்ன சொல்ல போறாங்க கேப்போமா?
0: இப்ப நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயனன் கொள்வார் அறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏறினான் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை வினாநடி சேர்ந்தார்க்கு

இருள் சேர் இருவினையும் சேரால் இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாற்று. அடுத்து தமிழ் மொழி பத்தி ஒரு பாட்டு பாட

0: இதுவரை கதை, திருக்குறள், பாட்டுன்னு ஒரு நளினத்தோட பிரசன்ட் பண்ண ஸ்ரதாஸ்ரீக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: சிரித்துக்கொண்டே கடந்து விடுவோம் எல்லா தடைகளையும், தொட்டுவிடும் தூரம்தான் வானம் என்ற வரிகளோடு நிறைவு பெற்றது புதிய காலை. மீண்டும் நாளை காலை புதிய காலையில் சந்திப்போம். வணக்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளை நாம் யார் என்பதை இன்று நாம் செய்யும் செயல்களே தீர்மானிக்கின்றன என்ற சிந்தனை வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்ப்புகளின் உற்சாகமான காலை வணக்கங்கள். நிகழ்ச்சியில் துவக்கமாக உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், பொது அறிவிப்புகள் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக உள்ளூர் செய்திகள். ஆடித்திருவிழா கொடியேற்றம் அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் கொடியேற்றம் இன்று காலை 8:15 நடைபெறவுள்ளது. ஆடி முளைக்கொட்டு திருவிழா 6 நிகழ்வானது மீனாட்சியம்மன் கோவிலில் இன்று காலை 9 தங்க சப்பர புறப்பாட்டிலிருந்து இரவு கிடிவாகனம் வரை நடைபெறவுள்ளது. ஆடி தபசு திருவிழா 3 கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க சுவாமி கோவில் சுவாமி புறப்பாடு தும்பைப்பட்டி சிவாலயபுரம் இன்று மாலை 5:30 நடைபெறவுள்ளது. அரசு பொருட்காட்சி 37 மாவட்ட நிர்வாகம் தமுக்க மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம்

செய்திகள். ஆடி திருவிழா கொடியேற்றம், அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் கொடியேற்றம் இன்று காலை 8:15 நடைபெற உள்ளது. ஆடி முளைக்கொட்டு திருவிழா 6 நாள் நிகழ்வானது மீனாட்சியம்மன் கோவிலில் இன்று காலை 9 தங்க சப்பர புறப்பாட்டிலிருந்து இரவு கிழிவாகனம் வரை நடைபெற உள்ளது. ஆடி தபசு திருவிழா 3 நாள் கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க சுவாமி கோவில் சுவாமி புறப்பாடு தும்பைப்பட்டி சிவாலயபுரம் இன்று மாலை 5:30 நடைபெற உள்ளது. அரசு பொருட்காட்சி 37 நாள் மாவட்ட நிர்வாகம் தமுக்க மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைபெறும் அரசு பொருட்காட்சி இன்று மாலை 4 முதல் நடைபெறும். மதுரை திருவள்ளுவர் கழகம் வடக்காடி வீதியில் உள்ள திருவள்ளுவர் கழகத்தில் இன்றிரவு 7 ஆன்மீக இலக்கிய பொழிவு

உள்ளூர் செய்திகள் கேட்டோம். இனி வேலைவாய்ப்பு செய்தி. தமிழ்நாடு அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற 18 முதல் 45 வயது வரையுள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் ஆகியோர் 55 வயது வரையிலும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். மாற்றுத்திறனாளிகள் விலக்களிக்கப்படுகின்றது. குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பராக இருத்தல் அவசியம். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக 3.75 லட்சம் மானியமாக பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மையத்தினை நேரிலோ அல்லது 04562252739 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மக்கள் தொடர்பு அலுவலகத்திடமிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இனி பொது அறிவிப்பு. 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அந்த வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி ரூபாய் பரிசுத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இந்த விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள https://cms.tn.gov.in/cms என்ற இணையதளத்திலும் மற்றும் QR கோடை ஸ்கேன் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்க படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ இம்மாதம் 31ஆம் தேதி மாலை 6 மணி வரை பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும். இதுவரை இடம்பெற்றது உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், பொது அறிவிப்புகள் ஆகியவை. பொய்கிப்புகளில் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. பெல்லிராஜ், தீபா, மிரியம் இவர்களின் குரல்களில்

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தொடரும் பாடலாய் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார், ஸ்ரேயா கோஷல் இவர்களின் குரல்களில்

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 7:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலா யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக கார்த்திக் ரீட்டா குரல்களில்.

0: நேரம் இப்பொழுது 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேல மசீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை பெகோபா ஸ்ரீ கார்த்திகேயர் தாம் எனப்படும் ஆலயத்திற்கு செல்வோமா? ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்ரா மாவட்டத்தில் உள்ள பெகோபா தலத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. சண்டிகாரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவு, குருக்ஷேத்திரத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் அமைந்துள்ளது. ஔதம்பர் யோதேயர் என்னும் பழங்குடி மக்களின் பேரரசுகள் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்னரே பஞ்சாப் ஹரியானா பகுதிகளில் அவர்கள் கால நாணயங்களில் கார்த்திகேயர் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தன. சேனானி கார்த்திகேயர், மகாசேனா, ஸ்கந்தன் என முருகனை போற்றி வழிபட்டுள்ளனர். கந்தனை பிரம்மமாக கருதி பாலக்நாத் என அழைத்துள்ளனர். மேலும் குமரன் என்றும் போற்றினர். கந்தனுக்கு வடக்கே அமைந்த தலங்களுள் முக்கியமானது பொகாபா. விநாயகருக்கும் முருகனுக்கும் மாங்கனியை முன்னிட்டு போட்டி நடைபெற்றது. கணபதி பெற்றோரை வலம் வந்து கனியை பெற்றார். மயிலில் உலகை சுற்றி வந்த முருகனுக்கு இது ஏமாற்றம் தந்தது. அதனால் அன்னையரிடமிருந்து கிடைத்த தேகத்தின் முக்கிய பாகமான தோலை தியாகம் செய்திட எண்ணி கிரௌஞ்ச மலையில் தன் தோலை தியாகம் செய்தார். தன்னுடைய சருமம் நெருப்பிலே படுமாறு செய்தார். சருமம் இல்லாததனால் உடலை கடுமையாக வெப்பம் தாக்க அச்சலேஸ்வர் என்னும் குளத்தில் நீராடி சரஸ்வதி நதி பாயும் இந்த

0: பெகோவாவில் கோயில் கொண்டார் கார்த்திகேயர். பெகோவாவில் ஆதிகால பெயர் பிருத்தாகா. பிருத் என்னும் மன்னன் ஆண்ட பகுதி என்பதனால் இந்த பெயர் பெற்றது. மன்னர் காலப்போக்கில் பெகோவா என மாறியது. சரஸ்வதி நதி பாய்வதனால் இது சரஸ்வதி க்ஷேத்திரம் எனப்படுகிறது. தோலின்றி வந்த கார்த்திகேயருக்கு குடியேறிய நாளில் எண்ணெய் பூச்சி நடைபெற்றது. இந்த முருகன் பிரம்மசாரியாக இருப்பதனால் மூலவரை பெண்கள் தரிசிக்க அனுமதி இல்லை. இந்த ஆலயத்தின் கருவறையில் இரண்டு பெரும் கற்கள் உள்ளன. பளிங்கு கல்லில் கார்த்திகேயர் உருவம் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் இரு புறங்களிலும் எண்ணெய் விளக்குகள் உள்ளன. கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த ஆலயம் கிமு 5 நூற்றாண்டை சார்ந்தது என கருதப்படுகிறது. நகாரா கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது. குறுகிய நுழைவு வாயிலை தாண்டியதும் பெரிய அர்த்த மண்டபம் உள்ளது. உட்புற சுவர்களில் இதிகாச காட்சிகள் சிற்பங்களாக காட்சி தருகின்றன. கருவறையில் தூய பிரம்மச்சாரியாக கார்த்திகேயர் காட்சி தருகிறார். மகாபாரத போரில் மரணமடைந்த 1,800,000 போர் வீரர்களுக்கும் பிண்டதானம் செய்ய தருமர் இங்கு வந்தார். பிண்டி எனப்படும் எலும்புகள் கூடிய கார்த்திகேயரின் புனிதம் வாய்ந்த வடிவம் வெப்பமாக இருந்தது. கிருஷ்ணரின் அறிவுரைப்படி தருமர் கடுகு எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்து அருகில் இரு தீபங்களை ஏற்றி வைத்தார். அந்த விளக்குகளை இன்றும் எரிந்து கொண்டுள்ளன. கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் இங்கு வெகு விமர்சையாக திருவிழா நடைபெறுகிறது. இங்கு வந்து சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடி முன்னோர்களுக்கு பிண்டதானம் செய்து கார்த்திகேயரை வழிபட்டு செல்கின்றனர். வந்த வினைகள் யாவையும் தீர்த்து வைக்கும் வடிவேலனாகிய கார்த்திகேயரை ஹரியானா மாநிலம் பெகோவா சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சண்முகாய வித்மகே சடாட்சராய தீமகி தன்னோ கார்த்திகேய பிரச்சோதயாத். வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: அஞ்சான் திரைப்படத்திற்காக பென்னி தயாள் ஸ்வேதா பண்டிட் இவர்களின் குரல்களில்

நேரம் 7:35. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையப்புகள் நிகழ்ச்சியில திரு இசை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. 8:02 அப்படின்னாலே பாட்டு வேணுமா தானே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலை தான் வலம் வரப்போகுது. அதனால சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்களுடைய மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 இந்த ரெண்டு எண்களில உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ காத்திருங்கள் இன்னும் அரை மணி நேரத்திற்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யப்புகள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வேங்கை திரைப்படத்திற்காக காத்து குரலில்.

நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ திரை இசையோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆலப்ராஜு பிரசாந்தினி இவர்களின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. கோபடத்திற்காக

நேரம் 7:46:30 இசையில் நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்க இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்ப்புகளின் திரை இசை நேரம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்னைக்கு காலையில் 8:02 பாட்டு வேணுமா, தினமும் 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ஒலி உலா வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எந்த மாவட்டம் அப்படின்னீங்கன்னா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக தான் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள் அனைவரும் உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:30, 25:30, 175 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கின்றது. 8:02 தவறாமல் அழையுங்கள், உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழுங்கள். பூக்கள் நிகழ்ச்சியில் தொடரும்.

53 நிமிஷம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைக்கி பூக்கள் நிகழ்ச்சியில் திரைய இசையை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்று காலை 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் பகுதியில் மதுரை தஸ்லீம் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வலம் வர இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடனான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர். தொடர்ந்து இணைந்தீர்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை. பொய்யப்பூக்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நண்பன் திரைப்படத்திற்காக சின்மயி விஜய் பிரகாஷ் இவர்களின் குரல்களில்.

0: பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். ஆகையால் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருப்போம் என்ற சிந்தனை வரிகளோடு நிறைவு பெற்றது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தனமரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா நேரம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வருகிறது. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனம் விரும்பிய விருப்ப பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வாருங்கள். உள்ளம் நிறைய சந்தோஷமும் உடலெங்கும் உற்சாகமும் நிறையும் நிகழ்ச்சியா இது பாட்டு வேணுமா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: நேரம் 8:10, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3, ராமேஸ்வரம் பண்பலி 100.9 நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலா பலம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கும் நேர சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
4: வணக்கம் வணக்கம், காரைக்குடி சாமிநாதன்.
3: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில?
4: இறுதி சுற்றுல இருந்து அந்த ஒரு அந்த இதுக்கு நல்ல பாட்டா கொடுத்துருங்க.
3: ஓகே, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.
4: நல்லது நல்லது.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
0: நேரமும் 8:16 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கும் பாட்டு வேணுமால இனிப்பில் காத்திருக்கும் நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
3: நல்ல பாட்டா கொடுத்துருங்கம்மா.
0: சரிங்க ஐயா, உங்களுக்காக இதோ பண்பலை பாடல் காற்றலையில். நன்றி, இனிப்பில் வந்ததற்கு நன்றி.
4: ரெடியா மாமே?

0: நேரம் 8:20 25 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை தான் கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கோம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டத்தில இருந்து யாரு? அன்பு. சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: முதலமைச்சர் படம் வந்திருக்கலாம் மேடம், ஜனநாயகம்.
0: இல்ல, அந்த பாட்டு நம்ம கிட்ட இல்ல, வேற ஏதாவது புது பாடலா கொடுத்துடலாங்களா? நன்றி, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இதோ உங்களுடைய விருப்ப பாடலுக்கு பதிலாக பண்பலை பாடல் கேட்கலாம்.

0: எட்டு மணி 8:25 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப குஷியாக உற்சாகமாக சிவகங்கை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிப்பில் காத்திருக்கோம், நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: சகோதரிக்கு. வணக்கம் செல்வதி சிவகங்கை அடவுடையான் தமிழ் செல்வன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்?
1: சின்ன
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்பம்.
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில
2: நீலோத்தி சாங்,
1: சிறைப்படத்திலிருந்து நீலோத்தி சாங் கேட்டிருக்கேங்க. இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

0: 8:36 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைப்பில் காத்திருக்கும் நேர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கய்யா, கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இருந்து சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா
0: இருக்கேன். சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மெட்ரோ படத்துல இருந்து பாடல் கொடுங்க.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிங்க ஐயா.
1: அந்த பாட்டை வந்து ஆண்டாள்புரம், மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: நன்றிங்கய்யா, நன்றி. பாடலை கொடுத்துடலாம்.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:42 30 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற 2 எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வாருங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்னைக்கு காலையில் 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் தகவல்களோட திரையிசையை கேட்டு மகிழலாம். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாய் மதுரை தஸ்லிம் அவர்கள் பங்கேற்கும் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்களும்,

முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற தலைப்பில் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடனான சிறப்பு நேரலையில் உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம்

0: சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:49 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு பாட்டு வினுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலா வலம் வந்துட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இரண்டு எண்களிலும், மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.

0: ஒலித்து பாடலுடன் நிறைவு பெற்றது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலா வலம் வந்த பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை நேயர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:51.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார். வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார். அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார். நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன். ஏங்க, நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா

0: கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்றைக்கி பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்றைக்கி பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவு எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்திய கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு ஏழாம் நம்பர் தான் ராசியான நம்பரா, ஏழாம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், ஏழு எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், ஏழு மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், ஏழாம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட ஏழாம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் ஏழு எழுத்தில் அமைஞ்சிருந்தது, ஏழு தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை ஏழாவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை அடங்கமறு திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபதா குரல்களில்.

உடன் இணையும் ஆண் குரல் சத்யபிரகாஷ்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைசை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் வயலட் மேரி கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வனக்கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தனமரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காலை வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணலான்னு ஒரு ஷெடியூலை போட்டுட்டு அதுக்காக பரபரன்னு ஸ்கூலு காலேஜு ஒர்க்குன்னெலாம் கிளம்பிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களை இன்னும் சுறுசுறுப்பாக மாற்ற ஆகாஷ்வாணி மதுரை பண்பு

நேரம் காலை 9:08. இன்னைக்கு மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஆத்ம நிர்பர் எண்ணெய் வித்துக்கள் அபியான். இந்த திட்டத்தில் நிலக்கடலை, கடுகு, சோயாபீன்ஸ், சூரியகாந்தி, எள், குங்குமப்பூ, பருத்தி விதை, தேங்காய், அரிசித்தவிடு மற்றும் இன்னும் பல எண்ணெய் வித்துக்களின் மகசூலை அதிகரிக்கவும், உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தவும், பருவநிலை மாற்றங்களை எல்லாம் தாங்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகப்படுத்துறத முக்கிய நோக்கமாக தாங்க கொண்டிருக்கு. இதுக்காகத்தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்க.

ரோஜா மலரோட மனம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த ரோஜா மலரோட மனம் போலவே ஒரு வண்டி இனமும் மரம் பரப்புது. இந்த மனத்தை வச்சு தேன் எடுக்க வர பிற பூச்சி இனங்களை தனக்கு இரையாக்கிக்குது. அப்போ அந்த வண்டி இனத்தோட பெயர் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அந்த இனத்தோட பெயர் தான் புலிவண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட தகவலோடைய ஒரு பாடலையும் தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நாம எத்தனையோ கலர்ல வண்டு பார்த்துருப்போம், ஆனா ஒரே வண்டு பல கலர்ல பார்த்துருக்கோமா? ஆமாங்க, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், பழுப்பு என பல கலர்ல இருக்குங்க. அது ஒரே வண்டு. அந்த வண்டு இனத்தை வானவில் வண்டு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட தகவலோட ஒரு பாடலையும் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் காலை 9:26. ஆந்தைகளை பத்தி நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆந்தைகளுக்கு நார்மலாவே 2 கண்ணு 1 மூக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிக்மி அப்படிங்கிற ஆந்தை இனங்களுக்கு அவற்றோட தலையில பின்புறத்திலையும் 2 கண் மற்றும் 1 மூக்கு போன்ற அமைப்பு இருக்காங்க. இந்த அமைப்பை பயன்படுத்தி எதிரி இனங்கள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்குதான். இந்த அமைப்பை பார்க்குற எதிரி இனங்களும் அதுக்கு பின்புறத்திலையும் கண்ணு மூக்கு போன்றவை இருக்கனால அவற்றை தாக்காம விட்டுட்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட தகவலோட ஒரு பாடலையும் தொடர்ந்து கேட்கலாம்.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

நேரம் காலை 9:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

எவ்வளவுதான் அலைஞ்சாலும் உடல்ல வேர்க்கவே வேர்க்காத உயிரினம் என்னன்னு தெரியுமா? அந்த உயிரினம் தான் நாய் இனங்கள். ஆமாங்க, நாய்களுக்கு உடம்புல வியர்வை சுரப்பிகளே இருக்காதான். அப்போ உடல்ல இருக்க வெப்பத்தெல்லாம் எப்படி வெளியேற்றி குளிர்ச்சியா வச்சுக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அது எப்படி அப்படின்னா, நாய்கள் நாக்க தொங்க விட்டு மூச்சு விடும் இல்லையா, அப்படி பண்றப்ப உடம்புல இருக்க வெப்பம்லாம் வெளியேறி குளிர்ச்சியா வச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்ட தகவலோட ஒரு பாடலையும் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6

0: மாவட்ட மக்கள்கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் காலை 9:40. தேனீக்களை பற்றி இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாமா? தேனீக்களுக்கு சிவப்பு நிறத்தை உணர ஒளி ஏற்பிகள் இல்லையா? அதனால் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பூக்கள் மற்றும் தாவரங்கள் எல்லாமே தேனீக்களுக்கு கருப்பாகவோ அல்லது வேறு வண்ணத்தில் தான் தெரியுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு எண்ணும் எழுத்தும். எழுத்தாளர் பாமையன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள்.
2: அஞ்சு 100 தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற,

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நம்ம மனித உடம்புல வேர்க்காத பகுதி ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? அது உதடுகள் தான். நமது உதடுகளில் வியர்வை சுரப்பிகள் இல்லை, அதனால நமது உதடுகள் வியர்க்கவே வியர்க்காதான்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததா. சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கீழே 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒன்னு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிஹாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:50 நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரங்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய 2nd பகுதியில் மீண்டும் சந்திக்கிறோம் நேர்களை. தஸ்லீம் அவங்க கிட்டதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க மேம், வேற என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்? அடுத்ததாக ஒரு பாடல்
2: மேம், இதுல எங்க அம்மா பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்க அம்மா வந்து கொஞ்சம் 70s கிட்ஸ், சோ அந்த பட்சத்துல அவங்களுக்கு வந்து பழைய ஓல்டு சாங்ஸ் வந்து நிறையவே பிடிக்கும். சோ ரீசெண்டா வந்து வழி நெடுக்க காட்டு மல்லின்னு ஒரு சூரி சாரோட பாட்டு வரும். சோ எங்க அம்மா வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. எங்க அம்மா இறந்த

0: இருக்கும். சொல்லுங்க மேம், வேற என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்ததாக ஒரு பாடல்?
1: மேம், இதுல எங்க அம்மா பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்க அம்மா வந்து கொஞ்சம் 70s கிட்ஸ், சோ அந்த பட்சத்துல அவங்களுக்கு வந்து பழைய ஓல்டு சாங்ஸ் வந்து நிறையவே பிடிக்கும். சோ ரீசெண்டா வந்து வழி நெடுக்க காட்டு மல்லின்னு ஒரு சூரி சரோட பாட்டு வரும். சோ எங்க அம்மா வந்து அதை ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு நான் ஒரு நாள் கூட இந்த பாட்டை இப்ப வரைக்கும் கேட்கல. ஆப்டர் 7 மந்த் ரேடியோ எஃப்எம் மூலமா இந்த பாட்டு கேட்க போறேன்.
0: ஒரு எமோஷனலான மொமெண்ட்டுக்கு இங்க எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா உங்களுக்காகவும் அம்மாக்காகவும் இந்த பாடல் காற்றலைகள்ல நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: மதுரஃபம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் நேக கேட்கொண்டிருப்பது விருந்தின விருப்பம். சொல்லுங்க மேம், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, அது யாரு செஞ்சா இன்னும் ஸ்பெஷலா இருக்கும்?
1: மேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு ஐட்டம் அப்படின்னாக்கும் சாப்பாடுல பிரியாணி தான் மேம். சோ பிரியாணி அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு டெம்டியா ஃபீல் ஆகுது. சோ அதுலயும் எங்க அம்மா பண்ற பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப மிஸ் பண்றேன் நான்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: மேம், எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து விழிகளில் ஒரு வானவில், தெய்வ திருமகள் மூவில இருந்து மேம். எதுக்காகன்றது சொல்லிடுறேன், அந்த பாட்டு பிளே ஆகும் போது அதுல அனுஷ்காக்கு பதிலா நானே மூவ் ஆகுற ஒரு ஃபீலிங் வரும்.
0: அப்படியே கற்பனையில வந்து திரையில வந்து போயிருவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, சோ அதனால அந்த மூவி சாங் ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: சரி, அப்படியே நீங்க வந்து அந்த பாட்டோட போயிடாம இந்த பாட்டு முடிச்சு மறுபடியும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டுலாம் ஆகாஷ்வாணியில்.

வேட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். தஸ்லீம் அவங்க கிட்டதான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி தஸ்லீம், நீங்க சின்ன வயசுல செய்த குறும்பு அது இன்னமும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படின்னா அது என்ன சேட்டை பண்ணிருக்கீங்க?
1: ஜியா மாதிரி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் போது பக்கத்துல உள்ள வீட்டு இல்லைன்னா அடுத்த தெருவுல உள்ள வீட்டுல போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன். சோ எங்க அம்மா வந்து ரொம்ப தேடி கடவுள்கிட்ட வேண்டுதெல்லாம் பண்ணி கடைசியில கிடைச்சிருவேன். பார்த்தா பக்கத்து வீட்டுல எங்கேயாவது உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன். சோ அந்த மாதிரி நிறைய தடவை தொலைஞ்சு போய் பக்கத்து வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சு என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைய தடவை இப்ப வரைக்குமே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க.
0: விதவிதமா சேட்டை செய்த குறும்புகள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா காணாம போறது ஒரு சேட்டையா செஞ்சு வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே எப்பயுமே பரபரப்பா வச்சிருக்கீங்க. கேக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேம் சின்ன வயசுன்னு சொன்னனால என் சின்ன வயசு ஜியா குட்டிக்காக செங்காந்தலி அரண்மனை சாங் மேம்.

0: ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விருந்தினர் விருப்பம் தஸ்லீம் கிட்டதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேம், நிகழ்ச்சியோட முதல் பகுதியில வானொலி கேட்கிற பழக்கம் சின்ன வயதுல இருந்தே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி வானொலியில நீங்க கேட்டு ரசிக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது என்ன நிகழ்ச்சி?
1: கண்டிப்பா சொல்றேன்.

0: ஆக்சுவலி இவ்வளவு நேரம் எப்படி டைம் போச்சுன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. நல்ல எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலோட ரொம்ப அழகான டைமா இருந்தது. என் லைஃப்ல இந்த பேஜையும் நான் மறக்க முடியாம ஒரு தருணம் ஆக்கியிருக்கேங்க. தேங்க்யூ சோ மச் மேம். நம்ம வானொலி நிகழ்ச்சியில ரொம்ப பிடிச்ச இதுனா 4 மணிக்கு அந்த ஆட்டக்கலம் ஷோ, கேம் ஷோ பண்ணுவாங்க மேம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம சொல்ல மாட்டோம் ஆன்சர் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு எனர்ஜி எனக்கு தோணும் மேம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
1: சரி, இதே எனர்ஜியோட என்ன பாடல் கேட்கலாம்?
0: மதுரைக்காரங்கனால மதுரை குழுங்க குழுங்க அந்த சுப்பிரமணியம் புடத்துல பாடல் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பாக நிறைவான பாடலாக ஒரு செம்ம பீட்டான சாங்ஸ் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக கேட்டலாம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையை மனம் திறந்து பகிர்ந்தால் அது பலருக்கும் ஒரு நல்ல நினைவாக மாறிவிடும். இன்று அப்படிப்பட்ட ஒரு அழகான சந்திப்பை தான் நாமளும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு நான் நம்புறேன். நம்மோடு இணைந்து தங்களின் வாழ்க்கை பயணம், குடும்பம், வேலை, விருப்பங்கள், வானொலியோடு இருக்கும் பாசம், மனதிற்கு பிடித்த பாடல்கள் என பல பல பல இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நம்மளுடைய அன்பு விருந்தினர் தஸ்லிம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றும் குறையாமல் இருக்கட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மலரட்டும். இன்றைய இந்த சந்திப்பு உங்களுக்கும் நம் நேயர்களுக்கும் இனிய நினைவாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் ரோசி. நன்றி நேயர்களே.

இதுவரைக்கும் நம்ம வெவ்வேறு படத்திலிருந்து வெவ்வேறு பாடல்களை கேட்டோம். ஆனா இப்ப கேட்க போறோம் ஒரே படத்திலிருந்து நிறைய பாடல்களை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1998 ஆண்டு விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் கலைக்குமார் வரிகளில் ஹரிஹரன் குரலில்.

நேரம் 10:37. ஒருபட பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து தாமராய் வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது ஒருபட பாடல். ஒருபட பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரா ரவிசங்கர் வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே. எஸ். சித்ரா குடலில் பாடல்கள் கேட்கலாம்.

நேரம் 10:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ரா ரவிசங்கர் வரிகளில் சுஜாதா குரலில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்ளோ யோசனை. நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒரு முறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரன் குரலில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிகாக் தாய்லாந்தின் புஜானனை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் உடன் உரையாடுகிறார் LNG ரவிசங்கர்.
3: வணக்கம் நேயர்களே. கண்ணாடி மாளிகை பொதுவாக சிலர் எண்ணங்களை எழுத்துல வெளிப்படுத்துவாங்க, சிலர் எண்ணங்களை செயல்படுத்துவாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் எண்ணங்களை எழுத்துல வடித்து அதை செயல்லையும் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு எழுத்தாளர், அதுலேயும் வேளாண்மை சார்ந்த எழுத்தாளர், ஒரு விவசாயின்னு சொல்லலாம், சூழலியல் சிந்தனையாளர், சமூக செயல்பாட்டாளர். இப்படி பல முகங்களை கொண்ட ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றைக்கி நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அவர் தான் பாமையன் ஐயா அவர்கள். அவரை பற்றி மேலும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னீங்க, தமிழ் இலக்கியம் சார்ந்த சொற்கள், இலக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இலக்கியம் சார்ந்த நூல்களை வெளியிட்டிருக்கீங்களா?
4: ஆமாங்க, செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்துக்காக 500 சொற்களை எடுத்து சங்க இலக்கிய

0: எடுத்து அது சூழலியல் சொற்களஞ்சியம்னு சொல்லி ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். அது போக தமிழர் வேளாண்மை, பழந்தமிழர் வேளாண்மைன்னு சங்க இலக்கியத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய வேளாண்மை இருக்குது, எப்படி குறிஞ்சி முல்லை மருதம், குறிஞ்சிலத்தில் எப்படி வேளாண்மை இருந்தது. குறிஞ்சிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புனா, குறிஞ்சிலத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை முறை நோட்டில்லிங், உழுது செய்ய வேண்டிய வேளாண்மை இல்லை, உழாமல் செய்கிற வேளாண்மை.
1: சரி,
0: இதை தான் அந்த ஜப்பானிய அறிஞர் மசானா ஃபுகாக செஞ்சார். அவர் வந்து நோட்டில்லிங் ஃபார்மிங், டூ நத்திங் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவார், ஒன்றுமே செய்யாத வேளாண்மை அப்படின்னு சொல்லுவார். இதை நம்முடைய சங்க இலக்கியத்தில் தொய்யாது வித்திய துளர்படு துளவை அப்படின்னு செஞ்சுருக்கான் குறிஞ்சிலத்தில்.

0: அவர் வந்து நோ டில்லிங் ஃபார்மிங், டூ நத்திங் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவார், ஒன்றுமே செய்யாத வேளாண்மை அப்படின்னு சொல்லுவார். இதை நம்முடைய சங்க இலக்கியத்தில் தொய்யாது வித்திய தொடர்படு துளவை அப்படின்னு செஞ்சுருக்கான் குறிஞ்சிநிலத்தில். அதுக்கு என்ன காரணம்னா, குறிஞ்சிநிலத்துக்குரிய அந்த இயற்கை அமைப்பு.
1: சரி,
0: அது வள்ளுவர் சொல்லுவார் ஒரு இடத்துல வந்து, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படிங்கிறார். இப்போ மணிநீரும் அணிநிலர் காடும் ரெண்டுமே நம்ம கவனிக்க வேண்டிய சொற்கள். அந்த மணிநீருங்கிறது கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அதாவது நம்ம படிக தூய்மையான நல்ல நீர், அதான் மணின்ற சொல்லுக்கு படிகம்ல போறோம். படிகம் எஸ் சேர்க்கறது வடமொழியில உண்டு, படிகத்தை எஸ் சேர்த்து படிகம் அந்த மாதிரி, அது படிக தூய்மையான கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படி எடுத்துக்கலாம். நீங்க
1: தெளிவா தூய்மையான
0: ஒரு நீர் அது, அதான் மணி நீர். இப்போ அந்த மணி நீர் வேணும்னா உங்களுக்கு அணிநிலர் காடு இருக்கணும். இப்போ அணிநிலர் காடு என்னன்னா, அணி அணியாக வருகிறது படை அப்படின்னா அடுக்கடுக்காக வருகிறது அப்படி பொருள். அணிலாம் நீங்க அணிகலன்னு எடுத்துக்கூடாது, அந்த அடுக்குமுறையில் அந்த காடு அமைஞ்சிருக்கும். பூமிக்குள்ளே ஒரு பயிர், பூமிக்கு மேலே போர்வை பயிர்னு சொல்கிறது, அதுக்கு மேலே சிறு செடிகள், அப்புறம் குற்று மரங்கள், நடுத்தர மரங்கள், நெடிதோங்கிய மரங்கள், அதில் கொடியினங்கள், அப்படி ஏழு பயிர் இருக்கும் ஒரு இடத்துல. அதுதான் அந்த சோலா ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கே உரியது, வேறு அமேசான் காடில் கூட இது கிடையாது இந்த அமைப்பு. இதை வந்து நான் சொல்லலை, சூழலியல் அறிவியல் சொல்லுது. அப்போ அந்த ஏழு வகையான அடுக்கு கொண்ட ஒரு சோலா ஃபாரஸ்ட் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. மேலேருந்து மழையோ வெயிலோ கீழே போய் தொடாது, மண்ணை தொடாது. இப்போ மண் பஞ்சு போல் விழுந்து விழுந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பெய்யக்கூடிய அந்த நீரானது பிடிச்சு வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும். அதுதான் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அப்போ அந்த அணிநிலக் காடை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. அப்போ அழியும் போது என்ன ஆகுனா, சாயில் எரோஷன் நடக்கும், மண் அரிமானம் ஆகிடும். அப்போ அங்கேருந்து மண்ணானது போகும்போது தான் செம்புல பெயர மாறிடும், அப்புறம் தண்ணீரானது வெள்ளையாக இருக்காது, வண்ண வண்ணமாக வரும். அதுதான் ஒரு, அது வந்து குறிஞ்சிலத்தினுடைய வேளாண்மை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உழ வேண்டிய தேவையில்லை, அதை வந்து ஒரு விதையை போட்டிங்கன்னா முளைச்சிரும், ஏசு கிள்ளிட்டு போட்டிங்கன்னா அது முளைச்சிரும். அது ஒரு முறை. அதே போல் நீங்கள் முல்லைகளில் வந்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கால்நடைகள், முல்லை நிலமே கால்நடைக்கானது, பேஸ்டோரல் ரீஜன். அங்கே வந்து உங்களுக்கு தாது எரு மன்றங்கள்னு ஒரு முறை இருந்திருக்கு, தொழில்நுட்பம். தாது எரு மன்றங்கள் கம்போஸ்ட்டு, நம்ம கம்போஸ்ட்டுன்றதே ஆங்கிலேயர்கள் நம்ம கொண்டு வந்ததாக நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஏன்னா ஆல்பர்ட் ஹோவார்டுங்கிறவர் டெல்லியில் பூசாவில் இருந்துட்டு இங்கே உள்ள பழங்குடி மக்கள் இருந்து கற்றுக்கிட்டு போனதா அது. அதுக்கு மூலச்சான்றாக நம்ம சங்க இலக்கியத்தில் தாதரும் மன்றங்கள் இருக்கு. அப்போ இந்தியா மட்டும் வெப்பமண்டல நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த முறை இருந்திருக்கு. இப்போ நமக்கு இலக்கிய சான்று இருக்கு. அப்போ எப்படின்னா, ஒரு இடத்துல இயற்கையவே அது இயற்கைன்னா கற்றுக்குறாங்க எல்லாருமே புதுசாக. இயற்கை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு இலை விழுது, இலை விழுந்து அப்படியே கிடக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் மழையோ பனியோ விழுது, ஈரப்பதம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் நடந்து போகும்போது சிறுநீர் கழிச்சிட்டு போகும், அதுவே வந்து நைட்ரஜன். அப்புறம் ஒரு அடுக்கு இலை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் நைட்ரஜன், இந்த மூணு மூணு சேர்ந்து அப்படியே மேலே மேலே விழுந்து அது கம்போஸ்டாக மாறுது. இது பேர் கார்பன் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க.
1: வினை புரியுது அதில்.
0: ஆமாம், வினை புரிஞ்சு அந்த சிஎன் ரேஷியோனா 30:1 அப்படின்ற அடிப்படையில் இருந்தால் அது அருமையான மண் உருவாகும். அது இப்போ அறிவியல் சொல்லுது அது. அது அப்படி இயல்பாக நடந்தது, அதுதான் இப்போ அறிவியல் இப்படி விளக்குது, அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரியான முறை வெப்பமண்டல காடுகளுக்கே உரிய சிறப்பு. அதை தான் தாதேறும் மன்றங்கள். அந்த மன்றங்களில் மண்ணை வந்து புழுதியாக மாற்றி பண்ணக்கூடிய முறை இருக்குது. வள்ளுவரே சொல்லுவார், தொடி புழுதி கக்ஷா உனக்கின் உழவு பற்றி சொல்லும்போது சொல்லுவார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பிடித்தெருமும் வேண்டாத சாலப்படும் பாரு. அப்போ முரண்பாடாக பேசுகிறாரு வள்ளுவர்னு தோணும் நமக்கு. என்னடா இந்த பக்கம் வந்து உழ சொல்லி சொல்கிறாரு, இந்த பக்கம் எரு வேணாங்கிறாரு. அது வந்து பாசன வேளாண்மை, இது வந்து மானாவாரி வேளாண்மை, ரெண்டையும் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்படி வந்து ஒன்று ஒன்றையும் டீகோட் பண்ணி நம்ம சொல்லணும். அதே போல் மருதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை, இப்போ கல்லணை இருக்குது, ஓடுகிற அதாவது ஆறுகளில் சிறு சிறு தடுப்புகள் ஏற்படுத்தி அதில் வேளாண்மை செய்வது.
1: சரி,
0: அதுக்கப்புறம் ஏரிகளை உருவாக்குவது, இதெல்லாம் நம்முடைய பழந்தமிழர் வேளாண்மையில் இருக்கக்கூடிய சிறப்புகள். அப்புறம் பழனம்னு ஒரு முறை இருந்திருக்கு. அந்த பழனம்ன்றது ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர், நெல்லும் மீனும் சேர்ந்து பண்ணக்கூடிய. இப்போ கம்போடியாவில், தாய்லாந்துலாம் இன்னமும் இருக்குது, நம்மகிட்ட இருந்து அழிஞ்சிருச்சு. அது காரணம் வந்து இந்த மாசுபாடுனால அழிஞ்சு போச்சு. கேரளாவோட சில இடங்களில் இருக்குது. இந்த மாதிரியான முறைகளெல்லாம் கொண்ட ஒரு தொகுப்பாக தான் நம்ம இருந்திருக்கோம்.
1: சரி,
0: இதை நான் வந்து சங்க இலக்கியத்தில் தேடி எடுத்து அதை ஒரு நூலாக மாற்றினேன். இப்படி வந்து சில சில முயற்சிகள் சங்க இலக்கியம் சார்ந்தும் செஞ்சுக்கிட்டு வரேன். இன்னொன்று, திணை வந்து ஐந்தினு சொல்கிறதே தவறுங்க, திணைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தொல்காப்பியரே ஏழு திணை சொல்லிட்டாரு, அகத்திணை, ஏழு புறத்திணை, 14 சொல்லி. பின்னாடி புறப்பொருள் அன்பாமணையில நம்பி அகப்பொருள் எல்லாம் இன்னும் கூட்டியிருக்காங்க, 14ங்கிறது இன்னும் 2-3 சேர்க்கப்பட்டிருக்கு.
2: பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்

0: இப்போ நிறைய வந்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறீங்க, விவசாயிகளுக்கெல்லாம் பயிற்சியெலாம் கொடுக்குறதா கூட சொன்னீங்க. அது போக சிறுதானியங்கள் பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்கள் எல்லாம் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சிறுதானியங்கள் பற்றி ஏன் அதுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னா, சிறுதானியங்கள் சொல்லக்கூட நான் பல இடங்களில் மறுப்பேன், அது அருந்தானியங்கள் சொல்லணும், சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது.
0: சரி,
1: இப்போ சிறு தெய்வம் பெரு தெய்வங்கிறாங்களா, தெய்வத்தில் என்ன பெருசு பெருசு, புறநானூற்றிலே கூட என்னுடைய தெய்வம்ன்றது பெருமையாக சொல்கிறாரு. அதனால் அந்த இந்த தானியங்களுடைய சிறப்பு என்னன்னாங்க, குறைவான தண்ணீர், எந்த விதமான ரசாயன உரம் தேவையில்லை,
0: சரி,
1: நிறைய முதலீடு தேவையில்லை. அப்புறம் இது வந்து C4 பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த காலநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச் இல்லையா, அதுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தானியமாகவும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அந்த சிறுதானியங்கிறது.
0: சரி,
1: அப்போ நியூட்ரிஷனல் வேல்யூ, சத்துகள் ஊட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இதில் ஒப்பிடும் அளவில், கோதுமையும் நெல்லையும் ஒப்பிடும்போது. ஏன்னா நெல்லுக்கும் கோதுமைக்கும் அதிகமான தண்ணீர் வேணும், பெரிய அணைகள் கட்டணும், பெரிய அளவுக்கு சப்சிடி கொடுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சுமை தான். ஆனால் இதில் உள்ள பெரிய குறைபாடு என்னென்னா, குறைவாக விளையும். இப்போ ஒரு ஏக்கரில் நெல் வந்து 2 டன் 3 டன் எடுக்கிறீங்கன்னா, இது 500-600 கிலோ தான் எடுக்க முடியும். அதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இப்போ அந்த அடிப்படையில் ஆனால் நிறையா பரவலாக சிறு குறு விவசாயிகள் செய்யக்கூடியது ரொம்ப வறண்டு போன இடத்துல செய்கிறது. நான் நெல்லை எதிர்த்து சொல்லலை,
0: சரி,
1: நெல்லும் வேணும் அந்த அருந்தானியங்களும் வேணும், ரெண்டும் ஒன்று விட ஒன்று. ஒன்று நல்லா மழை பெய்கிற காலத்தில், இப்போ நம்ம நஞ்சை நிலங்களில் வடகிழக்கு பருவமழையில் அது செய்யலாம், தென்மேற்கு பருவமழை அல்லது வந்து கோடை காலத்தில் இந்த பயிர் பண்ணலாம். அப்போ ரெண்டையுமே வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டு அப்படி தான் இருந்துச்சு நம்முடைய முறை. இப்போ என்னாச்சுன்னா, பசுமை புரட்சிக்கு பிறகு கோதுமையையும் நெல்லையும் தான் குறி வச்சாங்க, பெரிய பெரிய அணைகள் கட்டினாங்க, இதெல்லாம் பண்ண பிறகு என்னாச்சுன்னா சிறுதானியங்கள் மேலான கவனம் போயிடுச்சு. இப்போ அதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, ஆதரவு கொடுக்கல, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அதனால அந்த சிறுதானியம் சாப்பிடுவதே வந்து இழிவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நித்த நித்தன
0: ஒரு காலத்தில் வந்து அந்த சிறுதானியம் தான் முக்கிய உணவாக இருந்தது.
1: ஆமாம்,
0: பிரதான உணவாக இருந்தது, உழைக்கும்
1: அது ஏழைகள் உணவாக இருந்தது. இன்னைக்கு வந்து பணக்கார உணவாக சிறுதானியம் மாறிடுச்சு. இப்போ நகர்ப்புறங்களில் அதுக்கு விலையும் கூட,

0: அப்படி போய் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த காலகட்டத்தில் அது இழிவாக பேசுகிறவங்க இன்றைக்கி பெருமையாக பேசுகிற அளவுக்கு மாறி போச்சு. இப்போ இந்த சிறுதானியங்களுடைய சிறப்பு என்னென்னா, இதை வந்து நீங்கள் பல்வேறு முறைகளில் வந்து ப்ராசஸ் பண்ணி பல பண்டங்களாக மாற்றி சாப்பிடலாம், அவ்வளோ அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இதில் பயன்படுறது எல்லாமே சிறு குறு விவசாயிகள். சமூகவியலாக பார்த்தீங்கன்னா கூட பெரும் விவசாயிகளை விட இவங்க சின்ன சின்ன விவசாயிகள் பயன்படுவாங்க. இந்த மாதிரியான தன்மைகள்லாம் கொண்டது. இதில் என்னென்னா, அதுக்கு பிறகு நம்ம முத முதல்ல எழுத ஆரம்பித்தோம். சிறுதானிய முக்கியத்துவம் இதில் குறிப்பாக வந்து அறிவுடை நம்பின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் நிறுவனத்தில் இருந்தாங்க. பயோடைவர்சிட்டின்னு ஒரு பிரிவு பன்மை, அதில் அங்கே வந்து நாங்கள் கல்லுப்பட்டியில் ஒரு கூட்டம் அமைச்சோம் விவசாயிகளோடு சேர்ந்து. ஏன்னா அங்கே தான் அதிகமாக வரகும் குதிரைவாளியும் விளையக்கூடிய இடம்
1: டீக்கல்லுப்பட்டி.
0: ஆமாம், அங்கே நடத்தினப்போ அதெல்லாம் விளக்கி காட்டி, இதே போல் தினையும் சாமையும் ஜவாது மலை அந்த மாதிரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி மலைப்பகுதிகளை விளையும். ஸோ ரெண்டையும் எடுத்து வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தி எழுதி அதுக்கான சிறு ஆலைகள். அப்போதான் பார்த்தீங்கன்னா பெரிய அறவை ஆலைகளே கிடையாது.
1: சரி,
0: எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்கும், அதை விட்டால் பரமக்குடியில் இருக்கும். இப்போ அதுக்கான இதெல்லாம் தயாரித்து சின்ன மிஷினை கொண்டு வந்து அதை பிரபலப்படுத்தணும்னா இன்றைக்கி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்துருச்சு. எல்லா இடங்களையும் இப்போ சிறுதானிய உணவு கிடைக்குது. இப்படி ஒரு மாட்டம் ஒரு 20 ஆண்டுகள் நடந்துருக்கு.
1: நல்ல ஒரு விழிப்புணர்வு
0: வந்திருக்கு. ஆனால் என்னென்னா, இப்போ விவசாயிகள் வந்து நிறைய பேர் உற்பத்தியில் ஈடுபடலை. ஏன்னா மக்காச்சோளம் வந்து அந்த இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ மக்காச்சோளம் இங்கெல்லாம் வந்து சிறுதானியங்கள் விளைஞ்சதோ அங்கே போகிற மக்காச்சோளம் இருக்குது. இது இன்னொரு சிக்கல். ஏன்னா மக்காச்சோளம் எதுக்கு முழுக்க முழுக்க போகுதுன்னா கால்நடை தீவனமாக போகுது, மக்களோட நேரடி உணவாக போகலை. கால்நடைக்கு போய் அது மாறுது, மாறி உணவாக மாறுது. அப்போ அதில் என்னென்னா, அந்த கலோரி பிக்கல் வேலியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சாப்பிடலாம். ஆனால் இறைச்சியாக மாறும்போது எண்ணிக்கை குறைஞ்சிடும்.
1: சிறுதானியங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லைனா வேற என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க?
0: நான் வந்து இந்த சிறுதானியங்களை முதல்ல பிரபலப்படுத்துவதற்காக அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே உள்ள பெண்களை கூப்பிட்டு வந்து இந்த திருகு இருந்துச்சு கையில் பண்ணுவோம், திருகையை வச்சு அதில் பட்டு போடுதல்னு ஒரு முறை இருக்குது.
1: சரி,
0: அதாவது சாக்கு அப்புறம் சாணத்தை வச்சு முழுகணும், அப்புறம் சாக்கு களிமண் பூசணும். அப்படி பண்ணி தான் பண்ணாதான் அது வந்து 7 தோல் இருக்கும், அந்த வரகில் வந்து சின்ன சின்ன தோலி மாதிரி இருக்கும் ஹஸ்க்கு, அதை நீக்கி இது பண்ணோம். நிறையா பெண்கள் இதை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ போகும்போது எங்களால் நடத்த முடியல, ஆனால் தேவை வந்தது. அப்போ என்ன சிறு மீன் எந்திரங்கள் கண்டுபிடிச்சோம். அது சேலத்தில் ஒருத்தர் தான் பண்ணார், சின்ன ஒரு எந்திரம், அதை கொண்டு வந்து பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி அதை என்ன பண்ணோம், விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை வாங்கி அதை வச்சுனா வச்சு இதை வந்து நிறையா பேர் செய்கிறதுக்காக இந்த மாதிரியே கொடுத்தோம். இப்போ தமிழ்நாட்டில் பரவாயில்ல, எல்லா இடங்கள்லையுமே இந்த அவருடைய எந்திரம் தான் ஓடிக்கிட்டு, மிஷின் தான் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம விவசாயிகள்லேருந்து வாங்கிறது அதை அரைச்சி அரிசியாக மாற்றி கொடுத்துறோம். இந்த அரிசி எடுத்துகிட்டு போய் சில பேர் இப்போ வந்து அந்த முஸ்லீம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது இந்த கெலாக்ஸ் மாதிரி, அப்புறம் மாவா மாற்றுறது, சத்து இப்படி பல வடிவங்களை கொண்டு வந்துட்டாங்க.
1: இப்போ பிரியாணியெல்லாம் மாற்றிட்டு
0: எப்படி நவீனத்தில் அரிசியில் கோதுமையில் பண்ணுறாங்களோ அந்த பொருளெல்லாம் அதை பண்ணாங்க. சீவல்லேருந்து முறுக்குலேருந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ நிறையா பேர் அதை சொல்லி விற்கவும் தொடங்கிட்டாங்க. சிறுதானிய முறுக்கு, சிறுதானிய அதிரசம் அப்படிலாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு இல்லையா, அதனால் அதை பயன்படுத்திக்கிறாங்க.
2: பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம்.

0: விவசாயிகளுக்கு பயிற்சியெல்லாம் வந்து நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்லை விவசாயம் சார்ந்து வெளி மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்க?
1: நாங்கள் இப்போ எங்களோட குழுல வந்து சுந்தரராமன் சத்தியமங்கலத்தில் இருக்கார், ரவின் ஒருத்தர் இருக்கார். இப்போ நாங்கள் பொறுத்தளவில் நான் தமிழ்நாட்டில், அது தவிர அதுக்கடுத்து ரெண்டாவது கட்டமாக கர்நாடக விவசாயிகள்கிட்ட பண்ணியிருக்கோம், ஆந்திராவுக்கு போயிருக்கோம், கேரளா பகுதியில் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், ஒரிசா கூட பண்ணியிருக்கோம். அது தவிர இலங்கைக்கு போயிட்டு 18 தொடர்ச்சியாக அவங்களோட தொடர்பு கொண்டு அங்கே ஒரு இயற்கை வேளாண்மை இயக்கமே உருவாக்கிடும். நிறையா இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து வடக்கு கிழக்கு அப்புறம் அந்த கண்டி பகுதி அந்த பகுதியெல்லாம் போய் அந்த சிங்கள விவசாயிகளுக்கு மலையக தமிழர்களுக்கு இப்படி பண்ணும். அப்புறம் மலேசியா போய் மலேசியாவில் கூடிய விவசாயிகள், சைன விவசாயிகள் இருந்தாங்க, நம்ம தமிழ் விவசாயிகள் அவங்களுக்கு சேர்த்து இப்படி வந்து போனோம். அப்புறம் அமெரிக்காவில் போயிட்டு அங்கே நம்ம தமிழ் பகுதிகளில் விவசாயிகளோட ஒரு கூட்டம் வச்சுருந்தோம், உணவுக்கு பண்ணோம். இப்படி எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் வந்து
0: இதை தமிழ்நாட்டில் பண்ணுறப்ப வந்து தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர்கள் வேறு விதமாக இருக்கும். நம்ம இந்தியாவிலே

0: மாநிலங்களுக்கு மாநிலம் மாறுபடும். நீங்க வந்து வெளிநாட்டுகளுக்கே சொல்றீங்களா, வெளிநாடுகள்ங்கிறப்ப வந்து பயிர் சுத்தமா வந்து வேற பயிர்களா இருக்கும்.
1: அதாங்கய்யா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருக்கு.
0: சரி,
1: 7 வகையான பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. மாறும், ஆனா பிரின்சிபல் ஒண்ணுதான்.
0: சரி,
1: இப்ப நீங்க வந்து இப்ப நாங்க எப்படி அதை மாத்துவோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு எரிக்கிற எடுத்துக்கப்பா, ஒரு ஆடாதோடை எடுத்துக்க, ஒரு வேப்பலை எடுத்துக்க, எல்லாம் போட்டு ஊற வச்சு அது செடியில் அடிச்சீங்கன்னா உனக்கு பூச்சி தாக்காது. இது எளிய முறையில் சொல்றேன். இது மாதிரி பல நுட்பங்கள் இருக்கு. இது இப்படி செய்யும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எப்படி வேப்பல் அங்கே கிடைக்கும், எப்படி ஆடாதோட கிடைக்கும்னு கேட்கலாம். இப்போ நாங்கள் அதை வந்து தீரியம் மாற்றிடுவோம். எப்படி மாற்றினா, ஆடு மாடு திங்காத இலைகள், ஒடித்தால் பால் வரக்கூடிய இலைகள், மூணாவது கசப்பு சுவை உள்ள இலைகள். இது உலகத்துக்கெல்லாம் பொருந்தும்
0: தானே.
1: அமெரிக்காவிலையும் ஆடு மாடு திங்காத இலை இருக்கும், ஒடிச்சா பால் வர்றது இருக்கும். இதை எடுத்து நீங்கள் போட்டு ஊரல் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா பூச்சி போகாது. பூச்சியினுடைய நோக்கம் என்னன்னா, அதுக்கு வந்து சுவையை மாற்றணும், மனத்தை மாற்றணும். மாற்றி விட்டீங்கன்னா, இது வந்து பூச்சிக்கு மட்டும், இது எல்லாத்துக்கும் பொருந்தும், ஒட்டுமொத்த அறிவியலுக்கும் பொருந்தும். அது இதுதான் நாங்கள் தியரியா பண்ணிடுறது, அதாவது கோட்பாடா மாத்திடுறது, மாத்தி சொல்லிடுவோம். அப்போ அவங்களே அங்கே விவசாயிகளை வரும்போது இதெல்லாம் இருக்குன்னு அவங்களே பட்டியல் போடுவாங்க. இப்படி தான். அதே போல் நீங்கள் மண் வளம் பெருக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வழக்கமாக என்ன சொல்லுவாங்க வேளாண்மை விவசாயிகள் மொழியில் சொன்னோம்னா, கொஞ்சம் நெல் எடுத்துக்கங்க, கொஞ்சம் வரகு எடுத்துங்க, கொஞ்சம் வந்து கடலை விதை எடுத்துங்க, கொஞ்சம் இப்படி ஒன்று ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து மாற்றி தானிய குடும்பம், எண்ணெய் வித்து குடும்பம், அப்புறம் வந்து பசுந்தாள் வர குடும்பம், அஞ்சரைப்பட்டி அதை மணப்பொருள் குடும்பம், ஸ்பைசஸ்னு சொல்லுவோம். இந்த 5 வகையான குடும்பங்களாக விதைகளை எடுத்து நீங்கள் ஒன்றா சேர்த்து மண்ணில் விதைச்சி 60 நாள் வளர்த்து அதை மடக்கி கொடுத்துனீங்கன்னா, அந்த மண்ணில் மைக்ரோ நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி, அதாவது நுண்ணூட்டச்சத்து குறைபாடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஒன்று தியரியாக மாற்றுவோம். இதுதான் இயற்கை வேளாண்மையினுடைய சிறப்பு. அப்படி மாற்றி மாற்றி கொண்டு போகும்போது அது உலகத்துக்கே அது பொருத்தமான ஒரு பிரின்சிபலாக மாறிடும். இப்படி திணைங்கிறது தமிழருக்கே உரியதாக இருந்தால் கூட அது உலகத்துக்கே ஒரு கோட்பாடாக இருக்குதோ அது போல தான் இதுவும் மாத்தி கொடுத்துருவோம்.
0: நீங்க சொல்றத நீங்களே செயல்படுத்தி நடைமுறைப்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணைகள் எதுவும் வச்சிருக்கீங்க?
1: ஆமாங்க, அப்ப நானே நான் இருக்கிறதே ஒரு தோட்டத்தை என்னுடைய இதுதான் இருக்கு. அது தவிர நாங்க ஒரு மாதிரியாக இப்போ கூட்டு பண்ணை, எனக்கு வந்து இந்த கூட்டாக சேர்ந்து செய்வது, கூட்டு பண்ணையாக செய்வதுன்றது கொஞ்சம் பிடிச்சமான வேலை ஆரம்பத்தில் தொடர்ச்சியாவே. அப்போ அந்த அடிப்படையில் கூட்டு பண்ணையா ஒன்று பண்றோம். ஒரு 103 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 ஏக்கர் வாங்கி ஒரு ஒரு வாசுதேவ நல்லூர்னு சொல்லி நம்ம தென்காசி மாவட்டத்தில் மலையடி வாரத்தில் அங்கே வச்சிருக்கோம். அது வந்து ஈகோ வில்லேஜ். அது வந்து வெறுமே விவசாயம் மட்டும் இல்லாமல் அங்கே கைத்தறி வச்சுருக்கோம். ஒரு அதில் நூறுப்பு கற்றுக் கொடுக்குறோம். அப்புறம் அவங்க ஒரு சின்ன பயிற்சி கூட மாதிரி வச்சு விவசாயம் கற்றுக் கொடுக்குறோம். மற்றபடி உணவு பட்டியான அது மருத்துவர் சிவராமன் எங்களோட இருக்கார், பூச்சி செல்வம் இருக்கார், இப்படி நிறைய ஆளுமைகள் எங்களோட கூட்டில் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா வெளிப்படுத்துகிறோம். அதாவது எப்படி வந்து ஒரு மேட்டு பார்த்தீங்கன்னா என்ன, இடுபொருள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பண்ணி அதில் விளையிற பொருளை நாங்களே பிரிச்சுக்கிறோம். அப்புறம் வெளி மக்களுக்கும் கொடுக்குறோம். இந்த மாதிரி செய்கிறோம். ஆனால் அது வந்து இப்போ தான் தொடங்கணும், 2020 தொடங்கணும். 5 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. அதில் நிறைய சவால்களும் இருக்குது. இதில் என்னென்னா,
0: என்ன மாதிரி சவால்களை சந்தி
1: இருக்குன்னா, எங்களோட இருக்கக்கூடிய கூட்டு பண்ணையில் அந்த இருக்கக்கூடிய அந்த நில உடைமையாளர்கள் பெரும்பாலும் வெளியிருக்காங்க. உண்மையிலே ஒரு ஈகோ வில்லேஜ் வெற்றி அடையணும்னா யாரெல்லாம் நிலம் வாங்குறாங்களோ அவங்களே அங்கே குடியிருக்கணும். ஆனால் அது இப்போதைக்கு முடியாது. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு வேலைகள் இருக்குது. இது ஒரு முயற்சி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2 பேர் தான் அதில் வீடு கட்டி வராங்க.
0: பகுதி நேரமாக தான் அந்த
1: வந்துட்டு போகிறாங்க. அப்போ 2 பேர் வீடு கட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் வந்து தங்க ஆரம்பித்தாங்கன்னா அது முழுமையான வெற்றி அடையும். அதில் இன்னும் இதில் சிறப்பு என்னென்னா, 100 பேருடைய அறிவு உள்ளது, 100 பேருடைய முதலீடு கிடைக்குது, 100 பேருடைய அந்த ரிஸ்க்கை பிரிச்சுக்கிறாங்க, சிரமங்களை பிரிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி எனக்கு 100 சிரமம் என்னென்னா, இதில் 100 பேர் 100 மாதிரி சிந்திப்பாங்க. அப்போ அதை ஒருங்கிணைக்கணும், அதுதான் எனக்கு இருக்க சவால். இந்த 100 பேருக்கும் பொதுவான ஒரு திட்டத்தை வகுத்து அதை வழி நடத்தும்.
0: ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் எடுத்துக்கிட்டு போனாங்க,
1: அதை வந்து அவங்களோட புரிய வச்சு இல்லை அது பண்ணலாமே, ஒரு சந்தை பெயர் பண்ணலாமேம்பாங்க. அப்புறம் அவங்கள்ட விளக்கி சொல்லி இது சந்தை பெயருங்கிறது எவ்வளோ சிரமமானது, எப்படி நம்ம மார்க்கெட் பண்ண, அப்புறம் நம்ம உணவுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை முறைப்படுத்தி கொண்டுகிட்டே போகிறோம். இதுதான் அந்த கூட்டு பண்ணையினுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுமே இருக்குது. சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. ரெண்டு அம்சங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வராத காலத்தில் என்ன பண்ணோம்னா, ஒருவரும் கோயம்புத்தூரில் கண்காட்சிகள் மாதிரி நிறைய இடங்கள் நடக்கும். அங்கே போய் நாங்கள் பேசி அவங்கள்ட்ட ஒரு இடம் ஒரு இது வாங்குவோம். அவங்க எங்களோட பேசுகிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க.
0: சரி,
1: அதாவது விவசாயிகள் தான் வேலை செய்யணும், எங்களை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுட்டா பணமெல்லாம் வாங்க மாட்டாங்க, நீங்கள் உங்கள் பத்திரிகையெல்லாம் எங்கள் விளம்பரம் போடுங்கன்றாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே காசு வாங்க மாட்டாங்க. அது அந்த முன்னணியில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் இயற்கை வேளாண்மை ஆலோசனை சொல்லுவோம், அதில் ஆர்வலராக இருப்பாங்க. அதனால் அது எளிதாக முடியும். அங்கே போய் என்ன பண்ணணும், நோட்டு வச்சுருவோம். அது ஒரு குறிப்பேடு வச்சுட்டு வரக்கூடிய எல்லா விவசாயிகள் உழவர்களுடைய முகவரிகள் எல்லாம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு என்ன பண்ணணும், அஞ்சல் அட்டை போடுவோம்.
0: சரி
1: போட்டு இந்த மாதிரி ஒரு பயிற்சி நடக்குது வாங்க, 120 பேர்லாம் வருவாங்க ஒரு சில பயிற்சிகளுக்கு, பேருந்து வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போவோம், அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ அப்படி வரும்போது அவங்க வந்து பங்கெடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு கடமையாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் ஊரில் போய் ஒரு கூட்டம் போடணும்.
0: சரி,
1: அதுதான் அடிப்படை விதி.

0: உங்களோட கடமை அணைச்சிக்கன்னு அவங்கள எப்படியாவது மோட்டிவேட் பண்ணிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் நூற்றுக்கு நூறு பண்ண மாட்டாங்க, அதில் 10 விழுக்காடு பண்ணுவாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அங்கே போய் ஒரு கும்பகோணம் பக்கத்தில் கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கார், வருவார். அவர் வந்து நம்ம எங்கள் ஊரில் ஒரு கூட்டம் போகிறோம், நீங்கள் வாங்கினா நாங்கள் 2-3 பேர் போகிறப்பட்டு பேருந்தில் பயணம் பண்ணி அங்கே ஊருக்கு போயிடுவோம். போய் அவங்க வீட்டில் தங்குவோம், போக்குவரத்து செலவெல்லாம் வாங்க மாட்டோம், விருப்பப்பட்டு ஒரு சில கொடுப்பாங்க. அப்படி போய் அன்னைக்கு ஒரு நாள் மாலை கூட்டம் நடத்தி அந்த விவசாயிகள் பேசுவோம். இப்படியெல்லாம் உண்டு. இப்போ அதே போல் ஆக்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகும்போது நாங்கள் போகிறோம், எங்களுடைய பேச்சு அந்த ஒரு வானொலியில் வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் பயிற்சிக்கு வந்தவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு.
1: சரி,
0: பதிவு பண்ணி அந்த கேசட்டில் போடுறாரு. அப்போ கேசட்டு தானே, அதை போடுறாரு. அப்போ அவருடைய ஆர்வமாக கலந்துக்குவாங்க. இப்படி ஒரு ஒரு ஊருக்கும் அவங்கள கூப்பிடுவோம். கூப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்னா, அதை கருத்தரங்கள் நடத்துவோம், அவங்கள வர வைப்போம். இப்படி ஒரு ஒரு ஊராக போய் தான் எல்லா ஊர்களையுமே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். வேன் பிரச்சாரம் இப்போ வந்து அது 2-3 முறை பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை பகுதியில் வேன் எடுத்துக்குவோம், வேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாடகர்களை தயார்படுத்திக்குவோம். நாடகம் போடுறவங்கள சேர்த்துக்குவோம்.
1: ஒரு
0: கூட்டமோ ஒரு விதை திருவிழாவோ ஒரு உணவு திருவிழாவோ தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் நடக்குது. இதெல்லாம் நமக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அது வந்து தொடங்கும் போது இருந்த அந்த ஆதரவு பெருகி இருக்கு இல்லையா, அது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து அண்மையில் ஒரு 3 நாள் இந்த பசுமை சார்ந்து இலக்கியம் படைக்கக்கூடிய, படைப்பு படைக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள் அவங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு கூட்டம் வச்சோம். ஒரு 3 நாள் கலந்துரையாடல் வச்சோம். அதனுடைய நோக்கம் என்னென்னா, ஐயா நீங்கள் சொன்னது போல் இது என்ன செய்யலாம் அடுத்த கட்டமாக அப்படி கொண்டு போகும்போது, ஏற்கனவே இருக்கக்கூடிய படைப்பாளிகள், குறிப்பாக எழுத்தாளர்கள், அப்புறம் வந்து நாடக கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், ஓவியம் வரைகிறவங்க, இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இவங்க மூலமாக மக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை, சூழலியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம். அதில் மூத்த பல கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, கலந்து தொடங்கி வச்சாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, எல்லா மாவட்டங்களையும் இந்த கருத்துக்களை கொண்டு போகிறது. அது நாங்கள் தொடங்கி நடத்திக்கிட்டு வரோம். இது வந்து யாரெல்லாம் ஆர்வம் உள்ளவங்களோ எங்களோட இணைஞ்சிக்கலாம். நம்ம சொல்ல வேண்டியது என்ன, இயற்கையை பாதுகாப்பதற்கு நம்மால் ஆன வேலைகளை செய்வோம் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அப்போ இதை வந்து படைப்பாளிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாகனமாக அதை பயன்படுத்திக்கலாம்னு கேட்டுக்கிறேன்.
1: பொதுவாக பெரிய மனிதர்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து சொல்லுவோம். ஒரு நூலுக்கு வந்து மாண்புமிகு மண் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அந்த தலைப்பே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எதுக்காக அவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு?
0: உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமாங்கய்யா, அதாவது நமக்கு இன்னைக்கு சாப்பிட்றது எல்லா உணவுகளும் மண்ணில் இருந்தால் வருது.
1: நிச்சயமா.
0: இப்போ மண் அப்படிங்கிற சொல்லே மக்கு மண் மக்கள் இருக்கு இல்லையா, மூலச்சொல் வந்து மக்கு, மண்ணில் இருந்தால் மக்கு, மக்கள் தான் மக்கள். இது ஆங்கிலத்தை அப்படி தான், ஹியூமன் ஹியூமஸ் ஹியூமஸ் தான், ஹியூமன் ஹியூமஸுக்கு ஒரே வேறு சொல் தான். இப்போ மனிதர்கள் எல்லாரும் மக்கள் எல்லாருமே மண்ணிலேருந்து வந்தவங்க தான். அப்போ அந்த மண் வந்து என்னைக்கு வந்து தன்னுடைய வளத்தை இழந்துச்சோ அன்னைக்கு மனிதன் என்ன முடிஞ்சு, மனிதனை மட்டும் இல்லை உயிரினமே எல்லாம் போயிடும். அப்போ அதனால தான் அது மாண்புக்குரியது. அப்போ அந்த மாண்புமிகு மண்ணுங்கிற சொல்லுக்கான காரணமே என்னன்னா, அந்த மண் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை, உயிரே இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய மூலப்பொருள். அதுதான் அப்படி பேர் வச்சது.
2: பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இன்னைக்கு இயற்கை விவசாயம் பற்றி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உணவில் வந்து நிறைய இன்னைக்கு மாற்றங்கள் வந்திருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: அதாங்க முக்கியமான கேள்வி. அதாவது ரெண்டு புத்தகங்கள் நான் கிடையாது, இப்போ வந்தது என்னுடைய புத்தகம், ஒன்று வந்து இயற்கையின் குரல், இன்னொன்று உணவு எந்திரம் அப்படின்னு ரெண்டு, அதில் ரெண்டுமே பேசியிருப்பேன். ஒரு ஒன்று வந்து இயற்கையினுடைய குரல் நம்ம கேட்கல, இயற்கைக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்குது, அது அது நம்மளோட பேசுது. ஆனால் அறிவியலில் ஒரு முன்னையான அறிவியலாக பார்த்திங்கன்னா அது என்ன மண்
0: தானே,
1: அது வந்து ஒரு செடி தானே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு உயிரினமும் தனக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஒரு ஒரு ஒரு பூஞ்சை காளாங்கூட இன்னொரு பூஞ்சை காலத்தோட மரத்தோட வேரோட பேசுது, அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழி நமக்கு தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து இங்கே வச்சுருங்க, வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி கழிச்சு வந்தீங்கன்னா ஒரு எறும்பு வந்திருக்கும்.
0: ஆமாம்,
1: அது எப்படி வருது? அது ஏதாவது அதுக்கு கம்யூனிகேஷன் நடந்திருக்கானா, அதுக்கு முடியுது. இப்படி வந்து இயற்கை வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது. இந்த தொடர்பு தான் உலகம். இது ஒரு புத்தகம், இதை நம்ம புரிஞ்சுக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர்நிலையில் போகிறோம். என்னென்னா இப்போ நம்ம உணவானது மெல்ல மெல்ல, இப்போ மாடு இல்லாத பால், அதே போல் கோழி இல்லாத முட்டை, அப்புறம் கடல் இல்லாத மீன், இப்படியெல்லாம் நிலைமை போய்கிட்டு இருக்கு.

0: இப்போது இந்த சூழலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 3D பிரிண்டிங் அப்படிங்கிறாங்க, மரபணி மாற்றம், அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன், நொதிப்பு முறை, அதாவது பெரிய பெரிய கலன்களில் குறிப்பிட்ட நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்களை எடுத்து உள்ளே போட்டு நொதிக்க வச்சு அந்த பொருளை மாற்றம். இப்படி வந்து தொழில் மயமாக்குறாங்க. வேளாண்மை வந்து ஒரு காலத்தில் ஒயில்டாக இருந்துச்சு, காட்டில் போய் எடுத்து சேகரித்து சாப்பிட்டோம், அப்புறம் வந்து வேளாண்மைக்குள்ளே வந்தோம். இப்போ வேளாண்மையிலேருந்து இப்போ வந்து தொழிற்சாலை உணவாக மாறுது. தொழிற்சாலை உணவில் அடுத்த நிலை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எந்திரம் இருக்கும், அந்த எந்திரத்து முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களை அது வந்து ஸ்கேன் பண்ணும்.
1: சரி,
0: பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன உணவு வேணும்னா அது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கோப்பையில் கொடுத்துரும். இதுதான் பெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி கொடுத்துருது, அந்த கோப்பையில் வந்துடும். நீங்கள் மீன் வேணுமா, மீன் மாதிரியான சுவையோடு ஒன்று வரும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தான் வச்சிருக்கோம், வேற யாரும் அதை பண்ண முடியாது. அப்படி வைக்கும் போது எல்லா விதமான உணவு கட்டுப்பாடும், இப்ப எப்படி விதைகள் நான் சொன்னேன், கட்டுப்பாட்டுக்கு ஒரு நிறுவனத்துக்கு போதோ, அதுபோல் இந்த உணவு முழுவதும் அவங்க கட்டுப்பாடு போயிடும். அப்போ அந்த நிறுவனம் நினச்சாதான் உங்களுக்கு இப்போ இயல்பாக என்ன நடக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் மாடு இப்போ மேய்ச்சல்காரருக்காக அது வந்து கீதாரிகள்னு சொல்லுவோம், அவங்க காடு பூரா இப்போ மாடை மேய்ச்சிட்டு வர்றாங்க. இப்போ இவங்க என்ன இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, ஒன்று வந்து இவங்க பண்ணக்கூடிய வளர்ப்பு மூலமாக மீத்தேன் கேஸ் வெளியே வருது.
1: சரி,
0: இது வந்து ஓசோன் லேயரை பாதிக்குது, அதனால் இது செய்யக்கூடாது, இது வந்து முறையில்லை, இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வாதம் போகுது. சூழலியல் அறிஞர்கள்ட்டே அந்த வாதம் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா,
1: மேய்ச்சலுக்கு போகிற
0: மேய்ச்சலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துவாங்க, காட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது மேய்ச்சல் புறம்போக்கெல்லாம் இப்போ வந்து வெயில்களாக மாறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மேய்ச்சல் நேரங்களே இப்போ இல்லாமல் போகுது, அது காமன் சொல்ல முடியாது, அது இல்லாமல் போச்சு. இது சுருங்கிட்டே வரும். இப்போ இந்த வீட்டு பிள்ளைங்களும் படிச்சிட்ட பிறகு மேய்ச்சலுக்கு வரமாட்டாங்க, இயல்பாக அந்த சூழல் வருது.
1: ஆமாம்,
0: இப்போ 100 பேர் ஆடு மேய்க்க போனாங்கன்னா இப்போ அடுத்த தலைமுறையில் 10 பேர் 5 பேர் ஆகி குறைஞ்சிரும். விவசாயிகளும் வெளியே போகிறாங்க, ஏன் வேணால் கட்டுப்படி ஆகலை. விவசாயம் வந்து தொடர்ந்து கட்டுப்படியாக இருந்தால் தானே அடுத்த தலைமுறை விவசாயத்துக்கு வரும். ஒரு தொழிலுக்கு வரணும்னா ஒன்று கண்ணியமான தொழிலாக இருக்கணும், போதிய வருமானம் இருக்கணும், ட்ரெஜரி இருக்கக்கூடாது, வேலை பழு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு புதிய தலைமுறை உள்ளே வரும். இப்போ இது மூணுமே இல்லை, விவசாயத்தில் கைத்தறியில் இந்த மாதிரி தொழில்களெல்லாம் இல்லை, இதெல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ போகும்போது இந்த நிலங்களும் சிக்கலாகுது. அப்போ உணவு உற்பத்தியிலேருந்து விவசாயிகள் வெளியேற்றப்படுறாங்க, இந்த பக்கம் மேய்ச்சல்காரர் வெளியேற்றப்படுவாங்க. கடலில் வந்து பெரிய பெரிய ட்ராலர் மிஷின் வருது, பெரிய பெரிய கப்பல்கள் வந்து கடல் வளத்தை மீன் பிடிக்கிறாங்க. சிறு குறு மீனவர்கள் உள்ளே போக முடியாது, அப்போ அதுவும் போயிடுது. இப்போ காட்டுலையும் போக முடியாது. இப்படி ஒரு நிலைமை வரும்போது இயல்பாக நமக்கு என்ன நெருக்கடி வரும், உணவு பிரச்சனை வரும், உணவு கிடைக்காது. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க?
1: இப்போ நான் போவேன்.
0: ஆமாம், இப்போ நீங்கள் ஐரோப்பாவுக்கு போகிறீங்க, ஒரு பயணியாக போகிறீங்க, அங்கே வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸும் ஒரு கொடுப்பான், அதுதான் இருக்கிற சீப்பான உணவு. நீங்கள் இதை விட நல்ல உணவு, ஒரு இந்திய உணவு எடுக்கணும், ஒரு தமிழ் உணவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இயற்கை உணவு அப்படி தான் இருக்குது. இயற்கை உணவு நீங்கள் வாங்கினா, சிறுதானியம் வாங்கினா விலை கூட இருக்குது. இப்போ நீங்கள் இயல்பாக என்ன போவோம், இப்போ எங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே மற்ற நண்பர்கள், நீங்கள் எல்லாமே காஸ்ட்லியான உணவாக மாற்றுறீங்க, இயற்கை வேளாண்மைன்றது காஸ்ட்லி, எங்களால் வர முடியலை அப்படின்னு வைப்பாங்க. புரோட்டாவுக்கு ஏன் போகிறான், புரோட்டா வந்து குறைவான விலை, வயிற்றுக்குள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பசிக்காது, ஆனால் நீங்கள் ஒரு சோறு சாப்பிட்டாலும் இது பண்ணாலும் பசிக்கும் உடனடியாக. அப்போ அந்த உடம்பு டைஜஸ்ட் பண்ணிடுது, அந்த புரோட்டாவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. ஹெல்த் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பு. சாப்பாடு வந்து சாப்பிட்டோன்னா செரிச்சு பசி எடுக்கணும்.
1: ஆமாம்,
0: ஆனால் நம்ம சாப்பாடு சாப்பாடு பசி எடுக்காமல் வைக்கிறக்காக சாப்பிட போகிறோம். அப்போ புரோட்டாவை சாப்பிட்றோம், புரோட்டாவை நோக்கி நகர்றோம். இதே தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, எது சீப்பான உணவு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு அது விலை $3,00,000 ஒரு பீஸு இறைச்சி துண்டு. இப்போ உள்ள நிலைமை அந்த செயற்கை உணவு அது குறையும், அது முன்னாடி 3,00,000 கூட குறைஞ்சி கொஞ்சம் வருது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் டேக்ஸு, மீத்தேன் வர தடுக்கிறது, இதெல்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விலையை குறைச்சிட்டே வருவாங்க. குறைச்சி நிறைய யந்திரங்களை கொண்டு வந்து இது உற்பத்தி நடக்கும். அப்படி போது முற்றிலுமாக ஒரு தலைமுறை வந்து வேளாண்மையும் மேய்ச்சலையும் இதெல்லாம் விட்டுட்டு, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய நெருக்கடி நான் சொல்கிறேன். இந்த நிலைமையில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியும், இப்போ எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? இது எப்படி விவசாயத்தை விட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் விவசாயத்தை விட்டு கிட்டத்தட்ட 60% பேர் வெளியே வந்தாங்க. அப்போ இனிமேல் வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு படிச்சுட்டு வெளிநாடு போகிறாங்க. வெளிநாடு போகும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா நம்ம 150 கோடி பேர் இருக்கோம், மற்ற நாடுகள் அது இல்லை. இப்போ இது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தொடும், அப்போ வந்து ஒரு நெருக்கடி வரும். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ உணவு உற்பத்தியும் அதுவும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அது ஒரு தனியார் கட்டுப்பாட்டு போயிடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கவலை. இப்போ அதை நோக்கி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த உணவு எந்திரம் அப்படிங்கிறது உணவை தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணுவது, நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு ப்ரொடியூசராக இருப்பேன்.

0: நீ ஒரு கன்சியூமராக இரு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையான உணவு உற்பத்தியில் எல்லாரும் ஈடுபடணும், எல்லா மக்களும் ஈடுபட்டு அது உணவுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேலைப்பாடாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அது ஒரு ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமர், ஒரு உற்பத்தியாளர் ஒரு நுகர்வோர் அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி. அது எப்படி போகணும் எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியை என்னால் சொல்ல முடியும். இதுதான் நான் பார்க்குறது.
1: ஒரு இயல்பாக இயற்கையாக கிடைச்ச உணவுலேருந்து செயற்கையாக நம்ம வந்து மாறி போய் ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.
0: எல்லாரும் கமாடிட்டியாக மாற்றுறாங்க, பண்டமாக மாற்றுறாங்க, மனிதர்களையும் உணவையும் எல்லாத்தையுமே மாற்றும் போது அதில் வந்து ஒரு வகையான நேசமோ ஒரு பற்றோ ஒரு அன்போ எதுவுமே இல்லாமல் போயிடும், ஒரு செயற்கைத்தன்மையும் வந்துடும். அது ஒரு கிட்டத்தட்ட எந்திரமாக மாறிடும்னு வச்சுங்களேன்.
1: அதுலேருந்து மீண்டு
0: மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுது, வெளிநாட்டு அந்நிய பொருட்களை புறக்கணியுங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கறத பிரச்சாரமா வச்சாரு. அப்பதான் கைத்தறி கதர் இதெல்லாம் வந்ததுன்னு. அதே போல உணவுலயும் நம்ம என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம உள்ளூர்ல விளையிற உணவு சாப்பிடணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஊரில் விளையிற கொய்யாப்பழத்தை சாப்பிடணும், நம்ம ஊரில் விளையிற நெல்லிக்காய்க்கு முக்கியத்துவம். ஆனால் உண்மையிலே இதுதான் வந்து ஆரோக்கியமான உணவும் கூட, உடல் நலத்துக்கு ஏற்றது. அது இந்த பிரச்சாரம் போகணும், குழந்தைகள்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம பரப்பணும். அந்த ஒரு உணர்வை ஊட்டிட்டோம்னாலே பாதி சிக்கலை தீர்த்துடலாம். இப்போ சந்தையை நோக்கி தானே அவங்க வர்றாங்க, சந்தை வந்து இல்லைன்னா போ வரமாட்டாங்க. அப்போ அந்த சந்தைக்கே வந்து நம்ம வந்து உள்ளூர் சந்தைகளாக மாற்றணும், அதை நோக்கி போயிட்டாலே சரியாயிரும். இந்த இதை உரசி பார்த்து நம்ம வாங்குகிற பொருளோ பயன்படுத்துகிற பொருளோ நுகர்வுகிற பொருளோ எல்லாத்தையுமே உள்ளூர் மயமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற உணர்வை ஊட்டிட்டாலே போதுமானதான் நான் நினைக்கிறேன்.
1: மக்கள் மனசில் வந்து அதை விதைச்சிட்டாலே போதும்,
0: போதும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதை இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாதுன்ற இயல்பாகவே அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளை பிறகு தான் எல்லாருமே அந்த உணர்வு வந்துடும் இயல்பாக, அதுதான் நம்ம செலுத்தணும்.
2: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஐயா வந்து சூழலியல் சார்ந்து நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. பேச்சுவாக்கில் வந்து நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னீங்க, நிலையத்துக்கு ஏற்கனவே வந்து நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்துருக்கிறதா சொன்னீங்க. அந்த அனுபவங்கள் சொல்லுங்கயா, எத்தனை ஆண்டுகள் முன்னாடி நம்ம நிலையத்துக்கு வந்து நிகழ்ச்சி கொடுத்துருக்குறீங்க?
1: நான் 94 நினைக்கிறேன், 1994. அப்போ லீலாக்கா அங்கே இருந்தாங்க, அங்கே இயக்குநராக இருந்தாங்க. அப்போ பால் பாஸ்கர்னு சொல்லிட்டு அப்போ அக்காவை அறிமுகப்படுத்தினாங்க, ஒரு நிகழ்ச்சி வந்தாங்க. அப்போ நீ நல்லா எழுதுறிய, நல்லா பேசுறியா, நீ வந்து ஒரு நாளை வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படி வந்து பார்த்துருந்தோம், எனக்கு 120 நாள் கொடுத்தாங்க வாய்ப்பு தொடர்ச்சியாக அங்கே 5 நிமிடம் காலையில் பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதே போல் அதுக்கு பிறகு 2-3 நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்திருக்கேன். விவசாயிகளை கூப்பிட்டு வந்து அதில் வந்து விவசாயிகள் ஒரு பக்கமாகவும், கொஞ்சம் நுகர்வோர்கள் ஒரு பக்கமாகவும், நகர்ப்புற அப்புறம் வந்து மாணவர்களோட ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன்.
0: சரி,
1: மாணவர் நிலையை வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானது. இடையில வந்து பல வேலைகள் தான் வர முடியாமல் போச்சு. சில நேரம் தொலைபேசியிலே கூட கேட்டிருக்காங்க, கேட்டுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற நினைவு இருக்குது. அதனால் இது ஒரு மிகச்சிறந்த ஊடகம். இதில் என்ன பெரிய சிறப்புனா, பழைய தலைமுறைகளுடைய பதிவுகள்லாம் உங்கள்ட தான் இருக்குது, வேறு யார்ட்டும் இல்லை. அதான் கூட நான் கேட்டுக்கிட்டது என்னென்னா, அதை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. அது வந்து பொக்கிசம் மாதிரி, இப்போ எப்படி வந்து ஆன்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான அபூர்வப் பொருள்கள். அந்த அபூர்வமான பொருள்களை நீங்கள், அந்த பதிவுகளை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ முன்னாடி கூடிய இசை அறிஞர்கள் அவங்களுடைய பாடல்கள் அவங்க பதிவுகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது என்னுடைய வேண்டுகோள்.
0: ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு எழுத்தாளர், வேளாண் சார்ந்த ஒரு எழுத்தாளர், சூழல் சார்ந்த ஒரு சிந்தனைவாதி, அவரை நம்ம சந்தித்தோம். உங்களோட அனுபவங்களில் கூட்டு பண்ணையம் பற்றி சொன்னீங்க, சந்தைப்படுத்தல் பற்றி சொன்னீங்க, பயிற்சி கொடுக்கறத பற்றி சொன்னீங்க, எப்படியெல்லாம் வந்து மக்கள் இயற்கை விவசாயத்தை நாடி போகணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. உங்கள் அனுபவத்தை நேயர்கள் மத்தியில் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.

மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இதுவரை எண்ணும் எழுத்தும் எழுத்தாளர் பாமையன் அவர்களுடனான சிறப்பு நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் LNG ரவிசங்கர்.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இளையோரின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர்மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,5760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12:02. வணக்கம் நேர்களே, உற்சாகமான நண்பகல் வணக்கங்களோடு சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. சிநேகிதிய நிகழ்ச்சியில் தோழியர்கள் உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 04-52 என்ற முன்னிணைப்பை தொட்டு வாருங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கேற்கும் நேர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்றது யாரு, எங்க இருந்து?
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்? நிச்சயமா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, முதல் நேரம் வந்திருக்கீங்க. என்ன டிப்ஸ் எதுவும் சொல்ல போறீங்களா? அழகு குறிப்பு, நீங்க உங்களை மாதிரி அழகா வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம அழகு குறிப்பு சொல்ல போறீங்களா?
2: என்ன
1: இப்படி கேட்டுட்டீங்க? சரி, சமையல் குறிப்பு, வேற வீட்டு குறிப்பு எதுவும் சொல்ல போறீங்களா? சரி, நிகழ்ச்சியில் அப்படி நேரா பாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க
2: இல்லைங்களா? பாட்டுக்கே போயிடலாம்.
1: நிச்சயமா பாடல் உங்களுக்காக காற்றாலையில். நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நேரம் 12:09. தொழிலாளர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாய் இது ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தொழில சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? கொடுத்துடலாம், நிச்சயமா கொடுத்துடலாம். ஏன் பதட்டமா இருக்கீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? கட்டாயமா சொல்லுங்க, என்ன குறிப்பு சொல்ல போறீங்க?
3: முதலாளி வெந்தயத்தை ஊற வச்சிடணும்.
2: சரி,
3: ஊற வச்சுட்டு மறுநாள் அதை அரைச்சிட்டு கொஞ்சம் தயிர் போட்டு தலையில அப்ளை பண்ணிட்டு குளிச்சிட்டோம்னா, ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு குளிச்சோம்னா
2: நிச்சயமா ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கம்மா. நன்றி. உங்களுடைய பாடல் விருப்ப பாடல் காற்றலையில்

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 12:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு. தோழியர்களின் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதே. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கங்களுடன் நிகழ்ச்சி
1: இணைவது மதுரையிலிருந்து. ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: தாலாட்டு பாடவா படத்துல இருந்து அருண்மொழி ஜானகி பாடிய வராது வந்த நாயகன். இனிப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிம்மா, நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றாலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டு

0: எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நேரம் 12:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. இணைப்பில் இணையம் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: மதுரை
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்? இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிஞ்சிரும்.
2: பாங்க,
1: உங்க அழகான சிரிப்பிலேயே உதடு செவந்துருச்சு. போங்க.
2: நேர்ல வந்து செய்தியில பேசுனதுல இந்த முகத்துல
1: நன்றி. இது உங்க விருப்ப பாட்டு காற்றலையில். நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:34. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. இணைப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொம்ப சுகமா இருக்கோம். 11 மணிக்கு நிகழ்ச்சிய மறுபடியும் போடுங்க, எல்லாரும் சுறுசுறுப்பா இயங்குவாங்க. 11 to 12 போடணும். நான் கடிதம் மூலமாவும் நான் தெரிவிக்கிறேன்.
0: சரிங்கம்மா, சரி. நிகழ்ச்சியில என்ன பாடல் சொல்லலாம்?
1: எனக்கு வந்து ஆண்டவன் கட்டளை படம், நம்ம சிவாஜி ஐயாவுக்காக இன்னைக்கு 6 மணி 6 அந்த பாட்டு, எல்லாரும் நல்ல ஒரு கருத்து பாட்டு. நான் ஒரு சின்ன சின்ன கவிதை சொல்றேன்,
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது இதயத்தின் மத்தியில் சிம்மாசனம் போட்டு நம் மனைவி மக்களை அமர வைத்து இருக்கிறோம். தாய் வேப்பனுக்காக இதயத்தின் ஓரத்தில் கொஞ்சோண்டு இடம் கொடுத்தால் அவர்கள் பிழைத்து போவார்கள். ஏன்னா தாய் வேப்பனை விட்டுட்டு நம்ம மற்ற இதெல்லாம் எல்லாம் பண்ணினாலுமே நம்மளுக்கு உயர்வு இருக்காது இல்லையா? இதயம் வந்து இதயம் துடிக்கும் வரை நம்பிக்கை வைத்திரு, இமயத்தின் உயரம் வரை வெற்றிகள் குவியும். கண்கள் அளவோடு பார்த்தால் இதயத்திற்குள் நுழைகிறது காதல், கண்கள் கருணையோடு பார்த்தால் இதயத்திற்குள் நுழைகிறது அன்பு, கண்கள் ரசனையோடு பார்த்தால் இதயத்திற்குள் நுழைகிறது புத்துணர்ச்சி.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிருக்கீங்க.
1: ரசனையோடு பார்க்கும்போது புத்துணர்ச்சி நம்மளுக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: நன்றிங்க.
0: நன்றிமா, நன்றி. உங்களுடைய வேப்ப பாடல் காற்றலையில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 12:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
6: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
5: நண்பகல் வணக்கம். யார், எங்க இருந்து?
6: தேனில சொன்னது. அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா,
5: எல்லாரும் நலமா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும்.
5: சந்தோஷம். என்ன பாடல் கொடுக்கலாமா நிகழ்ச்சியில?
6: கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
5: எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
6: எனக்கு கவரிமான் படத்துல இருந்து பூ பூலி புன்னகையில் பொன்னுலகினை கண்டேன் அம்மா, என் கண்ணே கண்ணின் மணி, அந்த பாட்டு கொடுத்துருங்க.
5: ரொம்ப அழகான பாட்டு, நிச்சயமா கொடுத்துடலாம். குறிப்பு எதுவும் சொல்றீங்களா?
6: இல்லையா? இல்லையா.
5: நன்றிமா, நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் இதோ காற்றலையில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை தனபாலியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாலியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தோழியர்களின் விருப்ப படலாய் வலம் வந்து கொண்டிருக்கும் சிநேகதே நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் தோழிய சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனியல். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கமா.
0: என்ன பாடல் கொடுக்கலாமா நிகழ்ச்சியில?
1: எனக்கு ராஜரிஷி படத்துல இருந்து சங்கர சிவ சங்கர ஜெய ஜெய சந்திரசேகர் அந்த பாடல்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். குறிப்பு எதுவும் சொல்றீங்களாம்மா?
1: இல்லப்பா, நன்றி.
0: நன்றிமா, நன்றி. இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

வண்ணச் சுடர்பர தவமியற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளியின்றி எழுந்திட தத்துவ முடியுடல் அழுந்திட ரத்தமும் நதியென பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமானே வருக திரி ஐந்தில் கனல் மூட்டி தருக.

அரணனே சரணம், உமையவள் தலைவனே சரணம், உலகத்து முதல்வனே சரணம், திருமேனி திரியாக எரிய இறைவா உன் அருளான இடுக, தவமான தவம் இங்கு புரிய சிவமேனின் கருணைகள் பொழிக, ஹரஹர சிவ சிவ சிவ சிவ ஹரஹர மறை தோழும் இறையவன் அடியவன் தினியவன் சிவனே, அழைத்ததும் உடன் வந்து அடைக்கலம் கொள்ள

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒலித்த அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது சிநேகிதிய. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை தோழிகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த தோழிகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 12:55. பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர்,

0: रखना स्वयं ही घट पड़े। भारतीय सेना।
1: திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பெண் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

0: பிரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னதான் காலங்களில் வளர்ச்சி அடைஞ்சு மாறிக்கிட்டே போனாலும் சில நினைவுகள் எப்பவுமே மாறாது இல்லையா? அப்படி மாறாமல் எப்போ கேட்டாலும் நினைவுகளை அள்ளித்தரக்கூடிய பாடல்களின் தொகுப்பு தாங்க இது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத கானங்களின் தொகுப்பாக வலம் வருகிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் காற்றலைகளில் கேட்கலாம்.

நேரம் 1:06 வசதகானங்கள் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஜி ராமநாதன் இசையமைப்பில் தஞ்சையன் ராமையாதாஸ் வரிகளில் ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜிக்கி குரலில் காத்தவராயன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:06 வசதகானங்கள் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஜி ராமநாதன் இசையமைப்பில் தஞ்சையன் ராமையாதாஸ் வரிகளில் ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜிக்கி குரலில் காத்தவராயன் திரைப்படத்திலிருந்து

நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி குடிக்க போனேன், அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி குடிக்க போனேன், அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா, அவன் அழக காட்டு முழிச்சா. முறைச்சா இப்படி சிரிச்சேன், பொருள் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. ஜி ராமநாதன் இசையமைப்பில் தஞ்சை எஸ் ராமையாதாஸ் குரலில் வசதகானங்கள் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: 1:12 வசந்தகானங்களின் தொகுப்பில் அடுத்த பாடலாக என் எஸ் பாலகிருஷ்ணன் இசையமைத்து வி பானுமதி பாடிய பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து.
1: சம்மதமா
2: என்னது

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளிவந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசை

கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா.

பாருங்கள் காதல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 1:21. வசந்தகானங்கள் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் 1962 வெளிவந்த பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12

0: 5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:31. வசனங்கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 1970 வெளிவந்து MS விஸ்வநாதன் இசையமைத்து TM சௌந்தரராஜன் குரலில் எங்க மாமா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜி ராமநாதன் இசையமைத்து ஏ மருதகாசி வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் 1958 வெளியான சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசையமைத்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வரிகளில், பி சுசீலா குரலில், உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

வண்டி வருகுதுல வளை வளைஞ்சு வளவில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம ஆகாஷ்வாணியில் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க தெம்மாங்கு பாட்டு.

பாடல் கேட்குறதே ஒரு சுகங்க. இதில் ஆகாஷ்வாணியில் கேட்குறது அதை விட அழகான சுகம். நம்ம முதலாவதாக கேட்க இருக்கிற பாடல் 1993 வெளியான சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பாடல். இதோ நேயர்களுக்காக வளம் பெறுகிறது.

0: பயணங்கள்னாலே மிக அழகான விஷயம். அதுலேயும் பாடல்களோட பயணம்ங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இன்றைக்கி நம்ம தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில் பயணத்தோடு பாடல்கள், அதாவது பஸ் பயணத்தில் நம்ம கேட்ட பாடல்களாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் 1992 வெளியான திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாலி வரிகள் அமைக்க பாடல் இதோ காட்டலைகள்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும்

0: நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெம்மாங்கு பாட்டு. பேருந்து பயணங்களில் நம்மளோட சக பயணியாக நம்ம கூட வந்து நம்மளை உற்சாகப்படுத்தின பல பாடல்களை வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒழிக்க இருக்குது ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஆர் வி உதயகுமார் வரிகளில் பாடல் இதோ காட்டலைகளில்.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:18, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க கேட்க இனிக்கும் பாடல்களா தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சி வலிச்சுக்கிட்டு இருக்கு. இது பஸ் பயணங்களோட சிறப்பான பாடல்களாக வலிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்ததாக கேட்க இருக்கிற பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கங்கை அமரன் வரிகளில். பாடல் இதோ காட்டலைகளில்.

நேரம் 2:24. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காலம் கடந்து மக்கள் மனதில் நிற்கும் பாடல்களாய் ஒலிக்கிறது தெம்மாங்கு பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 1992 வெளியான காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 2:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெம்மாங்கு பாட்டு. அடுத்ததான் நிகழ்ச்சி தர பாடல் 1993 வெளியான பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் கார்த்திக் ராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலை சேர்க்க ஆர் வி உதயகுமார் வரிகளில் பாடல். இதோ காட்டளைகளில் நேர்களுக்காக.

பாட்டு கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி

நேரம் 2:36. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம பேருந்து பயணங்களை சிறப்பிச்ச பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் 1989 வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் SJ குரலில் கங்கை அமரன் வரிகளமைக்க பாடல் இதோ காட்டளைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பெண் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 2:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கிராமத்து கானங்களாய் பேருந்து பயணத்தை சிறப்பித்த பாடல்களாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது தெம்மாங்கு பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 1992 வெளியான சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைக்க எஸ் ஜானகி குரல் இசைக்க கங்கை அமரன் வரிகளில் பாடல் இதோ காற்றாலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:48. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பலரின் பஸ் பயணங்களை சிறப்பிச்ச பாடல்களாக விளைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம தெம்மாங்கு பாட்டு. நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், காளிதாசன் வரிகளமைக்க கே எஸ் சித்ரா குரலில். பாடல் இதோ காற்றாலைகளில் வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 2:53. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெம்மாங்கு பாட்டு. நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பிறைசுதன் வரிகள் அமைக்க SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வரன்லதா குரலில் பாடல். இதோ காற்றாலைகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:59. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர் தெம்மாங்கு பாட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியுடன். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
4: செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:02. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
3: அப்போ நம்ம

0: மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மென்மையான பாடல்களை கொண்ட மென்மையான ராகங்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பாக வளம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

3:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் பிரதீப் குமார் குரலில் மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதயத்தை இதமாக வருட காற்றலைகளில் வளம் வரும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மதன் கார்கி வரிகளில் சாய் விக்னேஷ் குரலில் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து

நேரம் 3:57. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கோவிந்த் வசந்தா இசையமைத்து உமாதேவி வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

0: இத்துடன் நிறைவு பெற்றது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 4:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல்ஸ் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட், திருச்சி.
5: நேரம் மாலை 4:05. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்க இருக்கீங்க தட்டாலடியான, அதிரடியான, செம்மையான, சூப்பரான, டக்கரான ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள்
6: 25:30, 170 அறிமுகம் நேர்களும், 25:30, 171 அனைத்து நேர்களும், 0452 அப்படின்ற மதுரையோட முன்னணி கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு என்ன?
5: இன்றைய தலைப்பு ஒரு வார்த்தை மூணு பாட்டு. அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை வச்சு நீங்க மூணு பாட்டு பாடணும். அதுல முதல் வரியில அந்த வார்த்தை வந்தா போதும். இதுதான் விளையாட்டு. நேர்கள்லாம் சூப்பராக விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
6: நீங்க கண்டிப்பாக விளாடுவாங்க, நல்லா சூப்பராக விளாடுவாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா
5: விளாண்டுருக்காங்க. எல்லா விளையாட்டுமே நேர்களுக்கு கை வந்த கலை.
6: கண்டிப்பாக
5: சொன்னா போதும், கற்பூரமாக கப்புன்னு பிடிச்சிட்டு டக்குன்னு விளாட ஆரம்பிச்சிருவாங்க.
6: அவங்களுக்கு டைமே கொடுக்க வேணாம், டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு
5: கடக்க கடக்கடன்னு வந்துருவாங்க. கடக்கட கடக்கடன்னு கொடுத்துடலாம். வந்திருக்கிற முதல் நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
6: வணக்கம்.
5: நேரம் 4:06, இணைப்பில் இருக்கிறது யாரு? சரிங்க, உங்க பேர் என்ன, நம்ம பேர் என்னன்ற சொல்லிடலாம். என் பேரு சூரிய பிரகதீஷ், உங்க பேரு?
6: காளிதாஸ்.
5: ஆமாங்க, உங்களுக்காக காத்திருக்கோம் சூரிய பிரகதீஷ் மற்றும் காளிதாஸ். வாங்க, வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
7: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
5: வணக்கம், வணக்கம். யார் எங்க இருந்து சொல்றீங்க?
7: மதுரை செல்லூர் குமாரன் பேசுறேன்.
6: உங்களுக்கான இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமாங்கய்யா?
7: ஒரு வார்த்தை மூணு பாட்டு.
6: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
5: தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை, அழகான வார்த்தை, பாட்டு. பாட்டின் தொடங்குற மூணு பாடல்.
7: பாட்டு ஒண்ணு பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு
5: ஒண்ணே.
6: அடுத்த
7: பாட்டு ஒண்ணு இழுக்குதா,
5: சொல்லுங்க. ரெண்டே, இன்னும் ஒன்னே ஒண்ணு. அழகா பாடுங்க பாப்போம்.
7: என்ன பாட சொல்லாத, நான் கண்ட வழி பார்த்து படித்தேன்.
5: இது எங்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கு. யார்கிட்ட சொல்றீங்க? இத
6: நம்மகிட்டதான் சொல்றாங்க.
5: அழகா சொல்றீங்க,
6: சிறப்பா விளையாண்டாங்க.
5: அருமையா விளையாண்டீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: வெற்றியாளர் முதல் நேரே அருமையா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா,
1: சூப்பரா பாடி இருக்காங்க இல்லையா. ஒரு பாட்டு அடுத்தது கடைசியில பாட்டை பாட சொல்லாதுன்னு சொல்லி போயிட்டாங்க.
0: விளையாட்டே அதாங்க, நாங்க எப்படி சொல்லாம இருக்கிறது. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க குரல் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது. கேக்குது, சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காரைக்குடில இருந்து சாமி.
0: சொல்லுங்க, ஏன் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
1: நினைக்கிறேன்.
0: ஐயா இங்க இங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கான வார்த்தையை கேட்டலாமா? உங்களுக்கான வார்த்தை நிலா.

0: மதுரை.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: பத்மி மதுரையிலிருந்து பேசுறேன் சார்.
2: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
0: ஒன்னு
2: ஜெயிச்சிட்டீங்க, இன்னும் ரெண்டு இருக்கு, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பாடுங்க.
1: சொன்ன
2: உடனே வார்த்தைகளை புடிச்சிட்டு கப்பு கப்புன்னு பாட ஆரம்பிச்சிடுறாங்க.
1: ஆமா.
2: அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்புலை 103.3 நம்ம கேட்டிருக்கிறோம் ஆட்டக்களம்.
2: ஆட்டக்களத்துல இன்னைக்கு ஒரு வார்த்தை மூணு பாட்டு, யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ரெண்டு சாருக்கு வணக்கம் சொல்றது. மதுரை காதேதர்ல இருந்து பஞ்சவனம் பேசுறேன் சார். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். இன்னைக்கான தலைப்பு என்ன?
3: ஒரு சொல்லு, மூணு பாட்டு சார்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துலாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து காதல்.
2: என்ன சிரிக்கிறீங்க? பாட்டு பாடுங்க. நிறைய பாட்டு இருக்கு தமிழ்ல, அத்தனை காதல் பாடல்கள் இருக்கு.
3: இல்ல சார், ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து கொடுங்க சார், அப்படியே
2: படிச்சிடுறேன். நல்லா இருக்கு.
1: மூணு பாட்டு நம்மளே பாட சொன்னா சொல்லிடுவாங்க போல.
2: ஆகாஷ்வாணி தொடர்ந்து கேட்டீங்க,
3: எடுத்து கொடுங்க சார், நான் படிச்சிடுறேன் சார்.
2: ஆகாஷ்வாணி தொடர்ந்து கேக்குறீங்க, எப்படி நீங்க பாட்டு தெரியாம இருக்கலாம்? நேரம் போயிட்டே இருக்கு, டக்குன்னு யோசிங்க.
3: அழுதுறேன் சார், நான் அடுத்த நேரம் பண்ணி விடுறேன்.
2: சரிங்க, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லா முயற்சி செஞ்சீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணைஞ்சிடலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
7: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

அச்சுவே அண்ணாத்த ஆடுதார் கண்ணாட்டு வேங்கதா அண்ணாத்த ஆடுறார் கண்ணாட்டு வேங்கதா.

0: நேரம் மாலை 4:16. நேயர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அட்டகாசமான, அமர்க்களமான, ஆனந்தமான வசந்தன் கோவின் ஆட்டக்களம். 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 அனைத்து நேர்களும், 0452 அப்படின்ற நம்பரோட மதுரை இணைப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு, ஒரு வார்த்தை 3 பாட்டு.
5: வாங்க வாங்க, வந்துகிட்டே இருங்க. யார் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
6: காதல் எந்த நீரில் என்றால் காதில் வீழ்கிறது.
4: அதாவது ஒரு வார்த்தை கொடுப்போம்.

0: நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் நீங்க பாட்டு பாடணும். முன்னாடியே நீங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. விளையாட்டு என்ன விளையாட்டு, என்ன விளையாட்டு?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகாரமா, உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் எல்லா நேரம் வணக்கங்கள் ஐயா.
2: நன்றி நன்றி. உங்களுக்கான வார்த்தை என்னன்றதை கேட்டலாமா?
1: கேக்கலாம் சார்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூ.
1: பூ
0: மலர்கள்.
1: பூ மாலையில் ஓர் மல்லிகை
0: ஒன்று.
1: மாலை ஒரு பாவையானதோ. ஹலோ.
0: ரெண்டு.
2: அடுங்க சொல்லுங்க. என்ன ஒன்னே ஒன்னு, யோசிங்க யோசிங்க யோசிங்க.
1: பூமாலை தூவி வசந்தங்கள் வாசா.
2: சூப்பர், வெற்றியாளர். சரிங்க, நல்லா ஜாலியா சரியா? சரி, நன்றி. அடுத்த நேர் யாரு கேட்டலாம்?
0: வணக்கம் வருக. வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க முனிசையில இருந்து சக்தி பேசுறேன்
0: சார். இன்னைக்கான தலைப்பு என்ன?
3: ஒரு வார்த்தை மூன்று பாட்டு.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
3: கொடுங்க சார்.
0: ரோஜா.
2: ரோஜா
1: ரோஜா
0: அருமை அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: செம்ம. கடைசி இது கூட கொஞ்சம் இது பண்ண யோசிச்சவனும், ஐயோ யோசிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சேன், டக்குன்னு சொல்லிட்டீங்க.
0: கண்டிப்பா
2: செம்ம. வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு கேட்டலாம் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சிரிப்போட வரீங்களே.
4: எத்தனை பேர்? மூணு பேரா, நாலு பேரா?
2: நாங்களா? மூணு பேர் இருக்கோம். நீங்க எத்தனை பேர் வேணும் வணக்கம் சொல்லலாம்?
4: என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சார் உங்கள்ட்ட பாலை நேரத்தில் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ஆட்டு கலந்து தான் எங்களுக்கு இந்த நாலு மணி எப்பாவது
0: பாத்துக்கிட்டே இருப்போம்.
2: நன்றி நன்றி கேக்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.
4: ஆமா நன்றி.
2: சரி, லாரி தயாரா இருக்கீங்களா? வார்த்தையை சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: உங்களுக்கான வார்த்தை முத்து.
4: முத்துங்களை பாட்டு பண்ணுமா?
2: முத்துல மூணு பாட்டு பண்ணும். முத்துன்னு தொடங்குற மாதிரி முதல் வரியில முத்து இருக்கணும்.
4: முதல் வரையில முத்து இருக்கணுமா?
0: ஆமா.
4: காதல்ங்கிற பாட்டுல ஒரு மூணு பாட்டு தெரியும்.
2: யோசிச்சுட்டு வந்துருவீங்க தான். நாங்க வேற வேற வார்த்தையா கேக்குறோம்.
4: சரி, முத்து என்ன? முத்து முத்துல சொல்லணும். அவ்வளவுதானா?
0: ஆமா ஆமா ஆமா.
4: முத்து மணி மாலை தொட்டு தாளாட்ட.
2: சரி, ஒண்ணு
4: போல.
0: ரெண்டு. அடுத்த பாட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டு அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பாட்டு கண்டுபிடிக்கணும்.
4: முத்தமிழே மூன்றும் கலந்தது முத்தமிழே.
0: ஓகே, அடுத்து.
2: சரி, அடுத்து. அது முத்தமிழ். முத்து தான் நாங்க சொன்னது, இது முத்தமிழ். ரெண்டு வேற வேற. முத்து அப்படின்னு தொடங்குற மாதிரி வார்த்தை இருக்கணும்.
4: முத்து.
2: முத்து.
4: முத்தான முத்தல்லவம் முகுந்து வந்த முத்தல்லவம்.
2: சூப்பர். இதுதான் ரெண்டாவது பாட்டு. இன்னும் ஒரு பாட்டு நீங்க பாடணும். வேமா வேமா. இல்லையே, ரெண்டாவது பாட்டு முத்தமிழ். அது வந்து முத்தமிழ்ங்கிறது மூன்று தமிழ் தான் வரும். முத்துன்ற வார்த்தையோட வராது.
4: கடல்
2: எடுக்கிற அதே முத்து தான் இங்க வரணும். முத்து முத்தா எத்தனை பாட்டு இருக்கு? நீங்க ஒரு முத்து தேடிக்கிட்டு இருக்கீங்களே. வேமா வேமா.
0: நல்லாவே முயற்சி பண்ணாரு.
2: முடிந்தது. அடுத்த நேருக்கு வழிவிட்டலாமா? சரி,
0: வணக்கம். அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். வருக. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
5: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து கருப்பு.
5: கருப்பு நிலா நான் கலங்குவதே.
2: ஒன்று.
5: கருப்பு தா எனக்கு பிடிச்ச கருப்பு.
2: ஆகா.
5: எனக்கு
0: ஒரு பாட்டை உருவாக்கிட்டு இருக்கீங்க.
2: நீங்களே ஒரு பாட்டு உருவாக்கிடுவீங்க.

0: கருப்பா கருப்பாய் கருப்பு கருப்பாய் இல்லையே அது வராது.
1: வேமா வேமா
2: பாடல்கள்.
3: உங்களுக்கான வார்த்தை வந்து அன்பு.
2: அன்பு அன்பு வந்தது என்னை ஆதரித்தது.
1: இப்படி ஒரு பாடுங்க பாடுங்க. ஒரு வரியோட நிப்பாட்டிட்டீங்களே, ஒரே வார்த்தையோட நிப்பாட்டிட்டீங்க.
2: அன்பில்லார் எல்லாம் தமக்குறையார்.
1: இது வந்து திருக்குறள் இல்லையா?
3: தன திருக்குறள் பாட்டு இருக்கு, அதை போய் பாடுறாருன்னு நினைக்கிறேன்.
1: சரிங்கய்யா,
3: நல்லாவே முடிச்சிருந்தாங்க.
1: சரி, ஒரு பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணைஞ்சிடலாம்.

பூஜா, தூக்காது வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காது வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நாராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நாராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நாராஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, பூஜா

ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

ராஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா அ ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா அ கூஜா.

0: நேரம் மாலை 4:28. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரமாலை 4:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தட்டாலடியான அதிரடியான ஆட்டக்களம். ஆட்டக்களம் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்.
4: ஒரு வார்த்தை 3 பாட்டு தான் விளையாண்டு
3: இருக்கோம். ஆமாங்க, நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, சூப்பரா வந்திருக்கு. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: வருக வணக்கம்.
5: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல திவ்யா பேசுறேன்.
3: சரிங்க, உங்களோட வார்த்தை என்ன அப்படின்றத கேட்டலாமா?
5: கேட்டலாம்.
3: உங்களுக்கான வார்த்தை அழகு. அழகுன்னு தொடங்குற மாதிரி 3 பாடல்.
5: அழகு நீ நடந்தால் நடையழகு.
3: சூப்பர். ஒண்ணே
5: அழகே அழகே,
3: மனசுல நினைச்ச பாட்டு. 2. ஓகே.
4: அவங்க பாடுறது அழகா இருக்கு இல்லையா?
3: சூப்பரா இருக்கு.
5: அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை.
3: செம்ம செம்ம செம்ம, நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்ததா வர்ற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: வருக வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: மயிலாடுதுறை சிவா பாலமுருகன்.
4: ஓகே, இன்னைக்கான தலைப்பு என்ன?
6: ஒரு ஒரு சொல்ற 3 பாடல்.
4: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
6: யாரு நீங்க? ரமேஷா? காளிதாசா?
4: நான் காளிதாஸ் பேசுறேன்.
6: சரி சார்.
4: மழை, உங்களுக்கான வார்த்தை வந்து மழை. மழை, மழையிலிருந்து தொடங்கக்கூடிய பாடல்கள் நீங்க பாட போறீங்க இப்போ.
6: மழையே மழையே இளமை மழையே. மழைப்பாடல், மழைப்பாடல் ஒண்ணு சார்
4: இது.
3: சரி, நீங்க 2வது
6: பாட்டு
4: பாடுங்க.
6: மழை வருது மழை வருது கூடை கொண்டு வாடை
4: கொண்டு வந்த.
3: அடுத்தது
6: வேற
4: பாட்டு முயற்சி பண்ணுங்க.
6: மழையே மழையே காதல்
4: மழையே, வேற பாட்டு நீங்க பாடுங்க.
3: சரிங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க. ஆமாங்க. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
7: நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் தம்பி.
4: வணக்கம். மாலை வணக்கம்.
3: சொல்றது யாரு, எங்க இருந்து?
7: சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து குரு தங்கவேலு. தங்களுடன் பாடல் படிக்க வந்துள்ளேன்.
3: வருக வணக்கம்.
4: பேர சொல்றதே பாடல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு.
3: சொல்றாங்க
7: பாடல் 3.

0: வார்த்தை ஒன்று, பாடல் மூன்று, வார்த்தை ஒன்று. வார்த்தையை சொல்லுங்கள்.
1: வார்த்தை கண், உங்களுக்கான வார்த்தை.
0: கண் போன போக்கிலே கால் போகலாமா? ஒன்றா?
1: ஒன்று.
2: ஒன்று.
0: கண்ணே கலைமானே கண்ணிமணி என கண்டே நுனை நானே.
1: ரெண்டு.
0: கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்.
1: சரிங்க, மூணு பாடி வெற்றியாளர் ஆகிட்டீங்க, அருமையா பாடுனீங்க.
2: வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததான் வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டறலாம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
3: இரு பண்பலைக்கும் வணக்கம், இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: வணக்கம் ஐயா, உங்களுக்கான வார்த்தையை கொடுத்துடலாமா?
3: நல்ல அருமையா நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு.
2: நன்றிங்க, நன்றிங்க. உங்க வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகம்.
3: மேகமாய் வந்து போகிறேன்
1: ஒன்று.
3: மேகமே மேகமே மேகமே.
1: சரிங்க, மூணாவது பாடுங்க. இந்த ரெண்டாவது பாட்டு எங்களுக்கு பாடலா கரெக்டா?
3: அப்படியா? அது இல்லடா, வேற மேகம் பாடுறான்.
1: ஆ பாடுங்க.
3: மேகங்கள் என்ன தொட்டு போனதுண்டு.
1: ஓ சூப்பர். ரெண்டு.
2: அடுத்த பாடா.
1: நன்றி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 4:34 நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா?
2: ஆமாக்கா, சூப்பரா விளையாண்டு ஒரு பாட்டுலாம் பாடி இனிமையா பாடிட்டு இருக்கு.
1: கூட நீங்க மேகம் இன்னும் சொல்லி முடிக்கல, உடனே பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
2: அடுத்தடுத்து மூணு பாட்டு அதுவும் அழகாவும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா?
1: சரிங்க, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நினைக்கலாம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அட்டகாசமான அமர்க்கலமான ஆனந்தமான ஆட்டக்கிழந்தா விளையாண்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கான தலைப்பு என்ன?
1: இன்னைக்கான தலைப்பு ஒரு வார்த்தை மூன்று பாட்டு. அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை மூன்று பாட்டு நீங்கள் வந்து வரிசையாக பாடணும், அந்த வார்த்தையில் தொடங்குற மாதிரி. நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வர்ற நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
2: வணக்கம் எல்லாருக்கும். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
2: கொடுத்துருங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க?
2: முனீஸ்வரி காமராஜ்.
0: சார்ந்து வரக்கூடிய அந்த வார்த்தையில இருந்து நீங்க வந்து பாடல் பாடலாம்.
1: சூப்பர். ஒன்று அடுத்து வாங்க. நிறைய பாட்டு இருக்கு தமிழ்ல.
2: தை மாதம்.
1: யோசிங்க யோசிங்க.
0: உங்களுக்கான
1: நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நேரம் கழிவிட்டலாமா?
0: நல்லாவே முயற்சி பண்ணாங்க.
1: சூப்பரா முயற்சி பண்ணாங்க. ரெண்டு சொல்லிட்டாங்க, இன்னும் ஒண்ணுக்குதான். அடுத்த வந்திருக்க நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரெண்டு. சரிங்க. மூணு பாட்டு பாடி நீங்க
0: வெற்றியாளர். வாழ்த்துக்கள். நல்லாவே பாடுங்க.
1: செம்மையா பண்ணாங்க. அவங்கதான் வெற்றியாளர். அடுத்ததா இருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம்.
3: எங்க
0: இருந்து பேசுறீங்க?
1: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு
3: இருக்கீங்களா?
1: சரிங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்றதை
3: கேட்டலாமா?
1: உங்களுக்கான வார்த்தை பெண்.
0: பெண்.

0: 有事有事呢。
1: அடுத்த நேர் கழிவிட்டலாமா?
0: ஓகே, இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: அன்பான அன்பு சரல் கிரு சரல் கிணிய மாலை வணக்கம். மதுரை ஜவர்பத்திலிருந்து உங்கள் அன்பு அனுப்பணும்.
1: வணக்கம். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
2: எளிமையாக கொஞ்சம் கொடுங்க சார். மாதிரி
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து தமிழ்.
2: தமிழா?
1: தமிழ்
0: தமிழ் தமிழ்னு தொடங்குற மாதிரி பாடல்.
2: தமிழுக்கும் அமைதிந்து பேர்
0: அருமை அருமை.
2: எங்கள் தமிழ் எங்கள் உறவுக்கு நீ, உறவுக்கு நீ என்ன பாடு சார்.
1: அடுத்த பாட்டு பாடுங்க.
2: தமிழும் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமே உன்னிடமே அந்த பாடல் சார்.
0: இரண்டாயிரத்தி ஒன்னே
2: ஒன்று. தமிழா தமிழ்தா ரெண்டு பாடல் தான் வருது. தமிழா
0: இந்தியாவின்
3: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரொம்ப ஆனந்தமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டக்களம், இந்த ஆட்டக்களத்துடைய தலைப்பு என்ன?
1: இந்த ஆட்டக்களத்தின் தலைப்பு ஒரு வார்த்தை மூன்று பாட்டு. அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை கேட்போம், அதை வச்சு நீங்கள் மூணு பாட்டு பாடணும். நேர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வர்ற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ரெண்டு பாட்டு பாடணுமே டக்குன்னு.

0: ஒரு பாட்டு தானே சார்,
1: இன்னும் ரெண்டு பாட்டு.
2: ராஜா
0: ராஜா யுவராஜான்னு ஒரு பாட்டு பண்ணேன்.
1: ஓகே ஓகே,
2: ரெண்டு. அப்ப மூணாவது பாட்டு நீங்க கடைசி பாட்டு பாட போறீங்க. வேமா வேமா வேமா
1: உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பன், நண்பன் அப்படின்ற பாட்டு.
2: பாடலா வரணும்ல
3: அது இன்ன வரைக்கும் தெரியல. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி.
1: நல்லாவே முயற்சி பண்ணாரு,
2: சூப்பரா முயற்சி பண்ணாங்க. ரெண்டு பாட்டு டக்குன்னு பாட்டாங்க, கடைசி பாடல் வசனமா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய வானொலி
2: வானொலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைனா கொஞ்சம் தள்ளி கூட வந்துருங்க. சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை என்னன்ற கேட்டலாமா? நிறைய பாடல்கள் இருக்கு தமிழ்ல, யோசிங்க.
0: ஒன்னு
2: பாடிட்டீங்க, என்ன ரெண்டு இருக்கு? வேமா வேமா
0: சூப்பர் கண்டிப்பா வழி பறந்துடும் இல்லையா.
2: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு நன்றி. ஆடி மாசத்துல தை பத்தி பாடி அழகா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா?
1: ஆமா,
2: செம. அடுத்ததா வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
2: நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான
4: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எளிமையான வார்த்தையா சொல்லி என்ன பாட வைங்க.
2: எளிமையான வார்த்தையா? உங்களுக்கு எந்த வார்த்தை கொடுத்தாலும் எளிமையா தான் இருக்கும். சரிங்களா, பறவையோட பேர்ல தொடங்குற பாடல்களா பாடுங்க. சரிங்களா,
4: மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல.
2: அது பாடுறீங்க, ஒன்னு பாடுறீங்க.
4: வந்து மைனாவே மைனாவே என் தோட்டம் அந்த
2: பாட்டு
1: பாடுறீங்க பாத்தீங்களா இல்லையா?
4: நிறைவான பாட்டு. குருவி முட்டம் கொடுத்து
2: சூப்பர்
4: சீந்திட கண்டேனே அந்த பாட்டு.
1: அருமையா முயற்சி பண்ணி நல்லாவே வெற்றி பெற்றுறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நிகழ்ச்சி நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, செம்மையா ஜெயிச்சிட்டீங்க. அடுத்ததா வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்,
5: மாலை வணக்கம். சார், இருவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் வடமட்டி கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்.
2: நிலையத்துல எல்லாம் சூப்பரா இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை மூன்று பாடல்.
2: ஆமாங்க, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா. அம்மா பாடல், மூன்று பாடல்.
5: அம்மா என்றாலே
2: ஒன்று.
5: அம்மா வர மாதிரி போனவா இல்ல வேற வார்த்தைகள் வர மாதிரி அம்மா பாடலாம்?
2: பாடுங்க, நாங்க சொல்றோம்.
5: நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலா
1: இருந்தோம்,
5: எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
2: அருமையா படிட்டீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அடுத்த நேயர் யாரு எங்க இருந்து
2: பாக்குறீங்க? எல்லாம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க இல்லையா?
1: ரொம்ப அருமையா பாடுறாங்க.
2: ஈஸியா கேம் எடுத்து வந்துட்டமா இல்ல நம்ம நேயர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களா?
1: ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, அத உண்மை.
2: ஆமாங்க, நேயர்கள் சொன்ன நொடியில பாட ஆரம்பிச்சிடுறாங்க, அதுவும் கடகடன்னு மூணு பாட்டு டக்கு டக்குன்னு பாடிட்டு போயிட்டே இருக்காங்க.
1: வெற்றியாளரா ஆயிட்டாங்க
2: எல்லாருமே. சரிங்க, அடுத்த வந்திருக்க நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம் சார், ஆனந்தகுமார் வடக்குமாச்சேரி.
2: நிகழ்ச்சியில இருந்ததுக்கு நன்றி. நீங்க

0: இப்போ உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துடலாமாங்க ஐயா?
1: கொடுங்க சார்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பாட்டு வார்த்தைங்கன்னா, சிரிப்பு.
1: சிரிப்பு,
0: சிரிப்புலேருந்து வரக்கூடிய தொடங்கக்கூடிய
1: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து, இது வந்து பாகேஸ்வராக. அடுத்து வந்து பார்க்கலாம், சில சிரிப்பா. சில
2: ரெண்டு பாட்டு பாடிட்டீங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு.
1: இன்னும் ஒண்ணு வந்து
0: நல்லாவே முயற்சி பண்ணி சூப்பரா ரெண்டு பாட்டு பாடிட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான்.
1: சிரிப்புத்தான் அழகு, சிரிக்கத்தான் பழகு.
2: சரிங்கய்யா, சூப்பரா நிகழ்ச்சியில வந்து செம்மையா ஜெயிச்சிட்டீங்க,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சிங்க தடாலடியான அதிரடியான சூப்பரான ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாவே போச்சு இல்லையா?
0: ரொம்ப அருமையா போச்சு.
2: வந்த நேர்கள் நிறைய பேர் ஜெயிச்சாங்க, சில பேர் முயற்சி செஞ்சாங்க, அனைவருக்கும் நன்றி. இது ஆகாஷ்வாணி மதுரை
0: எஃப்எம்ல ரொம்ப அருமையா கேளுங்க.
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்து அனைவருக்கும் நன்றி சொல்லியாச்சு. இது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
0: காளிதாஸ்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோதர நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCT பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:03.
3: நெஞ்சம் நிறைந்த நேயர்களுக்கு கார்த்திகை தீபனின் அன்பு வணக்கம். இன்று ஓர்

0: தாய்மார்கள், என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருடைய பொற்பாத கமலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் குறித்தார்.
1: அபயகுலசேகரன், அறிவுர் கலங்கன்,
2: அழகிய தங்கள் வரலாற்றை நாடகமாக எழுதலாம் என்று நான் முடிவு கட்டியிருக்கிறேன்.
3: என் வரலாற்றையா? ஆமாம், தாங்கள் எழுதப் போகும் நாடகத்திற்கு ஏற்ற நடிகன் தான் நான் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா?
2: நவரச திலகமாயிற்றே தாங்கள். உங்களை விட்டால் நாடகத்திற்கு நாயகனாக இருக்கும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை.

கருத்தில் சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஆறுதல் சொல்லிக் கொள்கிறேன். நான் பட்ட சூடும் எனக்கே உள்ள தன்னம்பிக்கையும் என்னை பக்குவப்படுத்தி விட்டன. என்னுடைய நாடக காலத்திலிருந்தே நான் சமுதாயப்பற்றும் நாட்டுப்பற்றும் அதிகமாக கொண்டவன். அதனால்தான் என் எண்ணங்களை வெளிப்படுத்த வித்தியாசமான பாத்திரங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன்.

சொல்வானென பக்கம் பக்கம் சென்றே குழந்தை என் கையை கடித்து விட்டது. போடா போ.

0: சக்தி, தேசிய உணர்வு, விடுதலை வீரர்களின் தியாக வரலாறுகள், இது போன்ற இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பல விஷயங்களை அன்றே மேடையிலும் திரைப்படங்கள் மூலமாகவும் நடித்ததே நான் செய்த சிறிய கலை தொண்டு.
1: நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ?
2: நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ?
1: ஏது, வெகு தூரம் வந்துவிட்டீர்.
2: நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன்.
1: நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடப்பை இல்லை உம்மிடம்.
2: கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம்.
1: நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் வேட்டி காண வரவில்லை?
2: வேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது.
1: இருமாப்பினும் ஒழிவில்லை உன்னிடம்.
2: எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது.
1: உன் மீது குற்றம் சுமத்துகிறேன்.
2: என்னவென்று?
1: எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது.
2: எண்ணிக்கை தெரியாத குற்றம்.
1: எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிச்சு கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை.
2: கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அழைத்தாயா? நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தனி நெற்கது
0: அதுபோன்ற பாத்திரங்களை ஏற்று நடிப்பது எனக்கே நான் எடுத்துக்கொண்ட சவாலாக அமைந்துவிடும். கற்பனை கதைகள் என்றால் கவலை இல்லை, அவையெல்லாம் விற்பனை கதைகள், யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் வாழ்ந்த பெரியவர்கள் பாத்திரங்களை சித்தரிக்கும் போது அவை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பயமே நடிப்பாகிவிடும். நடிப்பு அந்த பயத்துக்கு அடிமையாகிவிடும். அப்படி எனக்கு கிடைத்த மறக்க முடியாத பாத்திரம் சுதந்திர தினத்தில் எல்லோரும் என்னை நினைவுபடுத்திக் கொள்ளும் விதத்தில் அமைந்த பாத்திரம் எது தெரியுமா?

நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்ட அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் போய் வேண்டும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர் கைகழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம்.

நினைத்தாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது. துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. துணிந்திடும் மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு.

0: உன்னுடைய கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம்.
1: இந்திய மண்ணிலே பிறந்த எனக்கு வேறு என்ன விருப்பம் இருக்க போகிறது? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இதே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே மகனாக பிறக்க வேண்டும், வெள்ளையர்களை அழித்து விரட்ட வேண்டும், இந்த நாட்டின் விடுதலைக்காகவே உயிர் துறக்க வேண்டும். இதுதான் என் கடைசி விருப்பம்.
2: சரி என்று பட்டால் நாட்டுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி தியாகங்களுக்கும் பொதுநல சேவைகளுக்கும் அந்த நாட்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகம். மனிதர்களில் அதுபோன்ற புனிதர்கள் இருப்பதால் தான் இந்த மண் இன்னமும் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது.

0: இந்த மண்ணில் அவதரித்த ஞானிகளும் தியாகிகளும் இப்படித்தான் இருந்தார்கள் என்று ஓரளவுக்கு என் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தினேன். அதனால்தான் சிவாஜி என்ற நடிகனால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்ற நிலையான பெயரை கலை உலகத்திலும் ரசிகர்களின் உள்ளத்திலும் கல்வெட்டாக பதிய வைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது.
1: புதுசா பாட்டு எழுதி பழகிறேன், அதை நேரம் எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுகளோ என்ன பண்ணுவானோ பயந்து என்ன சொல்ற இல்ல.
2: என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாருன். உனக்கு திறமை இருந்தால் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
1: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளும்.
1: சற்று புறம்
2: கேளும்.
1: பிரிக்க முடியாதது என்னவோ
2: தமிழும் சுவையும்,
1: பிரிய கூடாதது
2: எதுகையும் மோனையும்,
1: சேர்ந்தே இருப்பது
2: வறுமையும் புலமையும்,
1: சேராதிருப்பது
2: அறிவும் பணமும்,
1: சொல்லக்கூடாதது
2: பெண்ணிடம் ரகசியம்,
1: சொல்லக்கூடியது
2: உண்மையின் தத்துவம்,
1: பார்க்க கூடாதது
2: பசியும் பஞ்சமும்,
1: பார்த்து ரசிப்பது
2: கலையும் அழகும்,
1: கலையை சிறந்தது
2: இலிசை நாடகம்,
1: நாடகம் என்பது
2: நடிப்பும் பாட்டும்,
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: விஜயன்,
1: ஆசைக்கு
2: நீ,
1: அறிவுக்கு
2: நான்.
1: ஐயா ஆனா உரு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.

ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்

0: பரணி
1: சாக

எனக்கு பெயரும் புகழும் கிடைத்தது. என் மொழியை நான் ரசித்து அனுபவித்து பேசுவதால் தான். இதை நான் சொல்லவில்லை, பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஓம் என்ற பிரணவமும் என் தமிழ், தோம் என்ற தாளமும் ராகமும் என் தமிழ். வள்ளுவனும் வரிசையான நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சங்கத்தமிழ் புலவர்களும் வளர்த்த தமிழ் என் தமிழ். நான் பேசும்போது என் தமிழுக்கு அதன் வல்லின மெல்லினங்களுக்கு காயம்

Obrigado.

போற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிஞ்ச ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்தனித்தம் புகைந்திட நின்னருளை தந்தருவாய் உற்றார் சுற்றம் புறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தரு மற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய் திறந்து தந்த செல்வியே

0: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நடிகர் திலகத்தின் திரைப்பயணத்தை உங்களோடு காற்றின் மைந்தன் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வாருங்கள், தொடர்ந்து கேட்கலாம்.

0: நான் மிகவும் கொடுத்து வைத்தவன். காலங்களை கடந்து காற்றோடு கலந்து மிதந்து வரும் பல தத்துவ பாடல்களை அனுபவித்து நடித்து அதற்கு பரிசாக ரசிகர்களின் கண்ணீரை விருதாக பெற்ற பாக்கியசாலி அல்லவா நான்.
1: ரயில் நெருங்கிக் கொண்டிருந்தது. பிரேதத்தை கண்ட வாரத்துக்கு குறுக்கே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். ரயிலின் சக்கரங்கள் சித்ராவின் பிரேதத்தை சிதைக்க அந்த கோர காட்சியை கண்டிப்பாக.
2: ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, திட்டம் போட்டோ இல்ல திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டோ அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோட நான் அவளை கொல்லல. அவ பேசினது என்னால ஆத்திரம் அவமான தாங்க முடியாம அடிச்சேன். அது ஒரே அடி. எனக்கு நல்லா தெரியும் அந்த அடியினால அவ நிச்சயமா செத்திருக்கவே முடியாது. கீழே விழுந்த அதிர்ச்சியினால அவ ஹிருதயம் மேலும் பலகீனப்பட்டு அதனால தான் செத்திருக்க முடியும். என் தாய் மேல ஆணையா அத்தனையும் உண்மை.
3: கோபாலுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுக்கிட்டீங்க இல்ல, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க.
2: என்னை அரெஸ்ட் பண்ண சொல்றேன்? யா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றேன்?
4: ஆமா, அது என்னுடைய கடமை.
3: நான் மலையா போலீஸ் துப்பரி மிலாக்காவை சேர்ந்தவள்.
5: என்ன அருமையான நாடகம், எவ்வளவு அலங்காரமான அமைப்பு, என்ன அழகான நடிப்பு.

0: அங்கே இடம் வேண்டும், அங்கே இடம் வேண்டும்.
1: நடப்பவை அத்தனையும் நடித்தவை, திரையிலே நடந்ததெல்லாம் வாழ்க்கையிலும் நடக்கும் என்ற தீர்க்க தரிசனம். கலைக்கல்லூரியில் தான் கற்று தெரிந்து கொண்ட, பட்டு புரிந்து கொண்ட பாடம். அதனால்தான் நடித்த படங்களெல்லாம் நான் படித்த பாடங்களாக கருதுகிறேன். இது போன்ற நேரங்களில் சிந்தனை தவத்திலே எனது உதடும் மனமும் முணுமுணுக்கும் பாடல்.

நான் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் நடித்த படங்களை திரையரங்குகளில் சென்று பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. அதனால் பல படங்களை அப்போது நான் பார்க்க சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. பாடல்களை மட்டும் கேட்பேன், வானொலி மூலம் கேட்டு ரசிப்பேன். இப்போது தொலைக்காட்சி வந்த பிறகுதான் ஒவ்வொன்றாக உங்களுடன் நானும் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் போது அடடா, நன்றாக நடித்திருக்கிறோமே என்ற நிறைவான எண்ணமே வருவதில்லை. ஐயையோ, இன்னும் கூட சிறப்பாக சித்தரித்திருக்கலாமே என்ற ஏக்கம்தான் அதிகமாக மனதிலே எழுகிறது. அப்படி நான் நினைக்கும் பாடல்களில் ஒன்றுதான்

புதுமையான தங்க சக்கரம் சுழல ஆரம்பித்திருக்கிறது. மூவண்ண கொடியில் இருப்பது அசோக சக்கரம், மூலப்பொருள் கண்ணன் கையில் இருப்பது சுதர்சன சக்கரம், கர்ணன் கையில் இருப்பது தர்ம சக்கரம், நானோட்டும் கலை தேரின் சக்கரம் நடிப்பு சக்கரம். அது சுழலட்டும் சுழலட்டும், நாடு செழிக்கட்டும் செழிக்கட்டும், எனதருமை கலை சிறக்கட்டும் சிறக்கட்டும், என் உயிர் மக்கள் வாழட்டும் வாழ்த்தட்டும், என் அரும் தமிழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும்.

0: நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும்.
1: எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். தர்ம பலன் எனது உயிர், ரத்த பலன் எனது உடல். உடலால் தாரி வார்த்து உயிரை உமக்களிக்கிறேன். நான் செய்த தர்ம பலன்கள் எல்லாம் நீ

0: ஐயையோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாச்சிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவி ஆகிவிட்டேனே.
1: யாச்சகமா, ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது. அது வேண்டுமா இல்லை என்று சொல்வராமல் இருப்ப

0: என்ன நேயர்களே, உடன் அழைத்து வந்த கலைத்தாயின் தலைமகன் கூறியதை கேட்டு ரசித்தீர்களா? காலஞ்சென்று போனாலும் கலை உள்ளவரை கலைத்தாயின் தலைமகனின் நினைவுகள் நம்மோடு இருக்கத்தானே செய்யும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கார்த்திகை தீபன்.
1: நேரம் 5:55.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்காடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க இருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:03. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலை 1260 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணியின் சேவை செய்திகள். முதல் செய்தியாக, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் விருதுநகரிலிருந்து வந்த செய்தி, விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி முதல் தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையெழுத்திடப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடமையாளர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடமையாளர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. இதற்கான தேதிகள் 23/7/2026 அன்று இளந்திரை கொண்டான் கிராமத்திலும், 28/7/2026 அன்று தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணியின் சேவை செய்திகள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் மாலை 6:05. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 6:26, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். 6:30 அந்துப்புக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது கெட்டு தொடரும், 8 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 8:05 பாட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்து உரை வழங்குகிறார் அஸ்மிதா அவர்கள், நாட்டுப்புற பாடல்கள் வழங்குகிறார் கலைச்செல்வி, வாழ்நாள் முழுவதும் கற்றல் உரை வழங்குகிறார் பாக்கியா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள், இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள், 9 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 11 நிகழ்ச்சியின் நேரம், 11:05 தேனும் பாலும், இரவு 12 முதல் காலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழில் 102.3 அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யப்படும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னண்ணே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
5: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
4: அதுக்காக 8 வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
5: அதுக்கு என்னமா பண்றது?
4: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
5: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
4: வெப்ப அல வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.

0: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: நேரம் 6:30. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கீங்க அந்தி பூக்கள் தரும் திரைசை கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல் இதோ காட்டளைகளில்.

நேரம் 6:36, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள் தரும் திரை செய்கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல் இதோ காட்டளைகளில் நேர்களுக்காக

கரக்காரி சக்கா.

நேரம் 6:43, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல் இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது.

6:40 8 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் தரும் அடுத்த பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பாடல் இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக வளம் வருகிறது. இதோ

நேரம் 6:54, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் தந்த திரைசை கணங்களில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பில்லா திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பாடல் நேர்களுக்காக.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்

0: கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம் இதயங்களை தொற்று தொட்டு வளமுறைகிறது பாட்டு இது ஹிட்டு. நமது பண்பலையில் முதல் பாடலாக டான் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டு வந்தலாம் நேர்களே.

நேரம் 7:04 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்மை உற்சாகப்படுத்த வருகிறது பாட்டு இது ஹிட்டு. இன்னிசை மழையில் இன்பத்தூரலாய் இசை சாரலாய் இசைக்க வருகிறது அடுத்த பாடலாக பீசா 2 அப்படின்ற படத்திலிருந்து இது அற்புதமான பாடல்.

நேரம் 7:09. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட். விட்டு விட்டு துடிக்கும் இதயம் தொட்டு விடாமல் ஒழுக்கி வருகிறது. அடுத்த பாடலாக இதோ முதலும் நீ முடிவு நீ என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அற்புதமான பாடல்.

நேரம் 7:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு. இது ஹிட்டு. தேனிசை ஊற்றாக, மெல்லிசை காற்றாக, கவிதைகளின் கீற்றாக வலம் வருகிறது காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இருக்கீங்க, மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 7:20, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட். செய்மிடுக்க இசை துடிப்பாய் வருகிறது அடுத்த பாடல், டார்லிங் 2 அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்க உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்து மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகளை இனி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

நேரம் 7:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கோம் பாட்டு. இது ஹிட்டு. அடுத்த பாடலாக டாக்டர் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு வந்துடலாம் நேர்களே. சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கத

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட். நோய் என்றால் மருந்து, அந்த நோயை கூட போக்கும் நம் இசை விருந்து. அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது ஓகே கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

நேரம் 7:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. இதயங்களை தொட்டு மெல்லிசையில் வரும் மெட்டு இசையில் நினைக்க வருகிறது அடுத்த பாடல். வடகரி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட். மாயஜாலமாக வானவில் கோலமாக நம் இதயங்களை பரவசப்படுத்த வருகிறது அடுத்த பாடலாக முண்டாசிப்பட்டி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொள்கிறோம் பாட்டு. இது ஹிட்டு. மெல்ல மெல்ல வருடி நம்மை கொஞ்சமாக திருடி இன்னிசையில் வசப்படுத்த வருகிறது. அடுத்த பாடலாக வடகரி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பாட்டு இது ஹிட்டு. இதுவரைக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறுதி பாடலாக ஒரு பாடல் கேட்கலாம், பொன் மாணிக்கவேல் திரைப்படத்திலிருந்து.

அறிவிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடற்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர், அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், SE.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் EDITN.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்ள

வருபவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 8:07, இது ஆகாஷ்வாணி மதுரை, எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள். நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாரும் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், போடா பொடி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:10, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அடுத்ததாக இணைகிற ஒரு குட்டி குழந்தை யார் எங்கேருந்து கேட்டலாம் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? லதா பேசுறீங்களா? சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஸ்கூல் போயாச்சா?
2: என்ன
1: படிக்கிறீங்க? ஆறாம் வகுப்பா? உங்களுக்கு தெரிஞ்ச செய்யுள் இல்லை போயம் ஏதாவது தெரியுமா?
2: தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இந்த தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர்.
1: சூப்பர், ரொம்ப அழகா பாடிட்டீங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்காக?
2: கோல்டன் ஸ்டார் பாட்டு போடுங்கண்ணா.
1: கொடுத்துடலாமா அந்த பாட்டு? சரி, ஓகே, வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருங்க, சரியா?

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: நேரம் 8:18, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில இணையிற பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? பாட்டு பாடுறீங்களா, செய்யுள் சொல்றீங்களா, இல்ல திருக்குறள் சொல்றீங்களா?
1: பாட்டு பாடுறேன், திருக்குறள் சொல்றேன்.
0: சூப்பர். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எதை சொல்ல போறீங்க?
1: செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை.
0: சூப்பர்.
1: அடுத்த திருக்குறள்,
0: இன்னே
1: உள்ளவாத இன்னாத குரல், கனி இருப்ப காய்க்காவன் தற்று.
0: சரி.
1: பாட்டு அழகாய் மேலே பறக்குது, மேலும் கீழும் அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது, வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது.
0: சூப்பர், அழகா பாடிட்டீங்க, செம்மையா பாடுனீங்க. சரி, ஓகே, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கொடுக்கணும் உங்களுக்கு?
1: முட்டக்கலகி பாட்டு.
0: சரி, ஓகே, உங்களுக்காக முட்டக்கலகி பாட்டு கொடுத்துடலாமா?
1: ஓகே.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 8:24. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகளில் அடுத்ததாக வர இருக்கிற குட்டீஸ் யார் இங்கிருந்துன்னு கேட்டலாம். வருக வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் மண்டி பேசுறேன் சார்.
3: சரி, கமுதி வட்டத்தில் எந்த ஊர்? கதையே சொல்ல போறீங்களா? சூப்பர், கதை சொல்லுங்க கேட்போம்.
4: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம்.
3: சரி, ஒரு பாட்டி.
4: அந்த பாட்டி தினமும் குழந்தைங்களுக்கு வடை சுட்டு கொடுப்பாங்களாம். ஆனா ஒரு நாள் பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கும் போது காக்காவும் நரியும் வந்து வடையை திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து வடை எங்க பாட்டின்னு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அப்ப பாட்டி சொன்னாங்களாம், உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் வடை சுட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த காக்காவும் நரியும் யோசிச்சாங்களாம், ஏன் பாட்டி எப்படி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே அது இன்னும் சுட்டு வச்சிருந்துருக்காங்கன்னு பார்த்தாங்களாம். அப்ப பாக்கையில அது பிளாஸ்டிக் வடையாம்.
3: யாரு திருடிட்டு போனது? பிளாஸ்டிக் வடையவா?

0: சரியான பாட்டியாக இருப்பான் பிள்ளையே. சரி ஓகே, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு? சூப்பராக கதை சொல்லிட்டீங்க.
1: இட்லி கடை படத்துல ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, கொடுத்துடலாமா? இட்லி கடை படத்துலேருந்து
1: சரிங்க சார்.
0: நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.

0: நேரம் 8:30.
1: மதுரை வானொலி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில இளைஞர்கள் நமக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நேயர்களே, என்னென்ன தலைப்புகளில் வழங்க காத்திருக்காங்கன்னா, எதிர்கால வேலை வாய்ப்பு, வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் நாட்டுப்புற பாடல் ஒன்றும் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகளும் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை.

0: இளையோர் உலகம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இளைஞர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக எதிர்கால வேலை வாய்ப்பு குறித்து உரை வழங்க வராங்க அஸ்மிதா.
1: எதிர்கால வேலைகள் எப்படி இருக்கும்? தொழில்நுட்பம், விவசாயம், மருத்துவம் என பற்பல துறைகள் வளரும் மாணவ மாணவிகளுக்கு தாயின் மடியை போல் அறிவின் வலையை விரித்து வேலை வாய்ப்பை அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறது. தானியங்களும் பயிர் வகைகளும் உடலுக்கு நன்மை தருவதை அறிந்த பெரும்பாலானோர் சத்தான உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி முன்னேறுகின்றனர். உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என திருமூலர் கூறியது போலவும், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவர் வாக்கின்படி, எதிர்காலத்தில் விவசாயம் ஒரு ஆகச்சிறந்த பணியாக இளைஞர்களிடம் காணப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. தொழில்நுட்பத்தில் பேரார்வம் கொண்டுள்ள இளைஞர்களால் எங்கும் அறிவியல், எதிலும் அறிவியல் என மனித எந்திரங்களின் பயன்பாடு மிக முக்கிய ஒன்றாக விளங்கும். இத்தக அரிய அரிய கண்டுபிடிப்புகளால் மாணவர்கள் புத்தக சுமையின்றி, பள்ளிக்குச் சென்று வரவேண்டிய அலைச்சலின்றி, மனித எந்திரத்தின் உதவியால் வீட்டிலிருந்தே அறிவையும் திறன்களையும் வளர்க்கும் காலம் வரும். எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினெண்கீழ் கணக்கு என இலக்கியங்கள் பலவற்றால் அலங்கரித்த தமிழ் அன்னைக்கு மேலும் அழகு கூட்ட புதுப்புது பாரதியும் ஔவையாரும் காக்கை பாடினியாரும் எதிர்காலத்தில் வீர நடை கொண்டு எழுதுகோல் மையிட்டு காவிய வண்ணங்கள் தீட்ட கவிஞர்கள் முற்படுவர். யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் என்ற பாடல் எட்டு தொகையாம் குறுந்தொகை பாடல். இதுபோல் பல இலக்கிய பாடல் எதிர்காலத்தில் மீண்டும் உயிர் பெற்று அனைவரின் இதயத்தோடும் இணைந்திருக்கும் தமிழின் இனிமையை ருசித்து பழகிய தமிழர்கள் எக்காலமும் சுவையை அதிகரிக்க நினைப்பார்களே அன்றி சற்றும் குறைக்க அறவே எண்ணமாட்டார்கள். பணிக்காகவும் பணத்திற்காகவும் அத்தனை உறவுகளையும் பிரிந்து வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் நிலை எதிர்காலத்தில் இருக்காது. அன்று பாடிய பாடல் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற வரிகள் இனிவரும் காலங்களில் நினைவாகும். ஒவ்வொரு பகுதியிலும் தொழிற்சாலை உருவாகும் வேலை வாய்ப்புகள் வீடு தேடி கதவை தட்டும். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் பாவம் என்றார் பாரதி. அதுபோல மதம், சாதி, இனம் என அனைத்தும் சமம் என்ற கருத்தை கவிஞர்களால் மாற்ற இயலாததை காலம் மாற்றிவிடும். அதன் பயனாக அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு மற்றும் எல்லாருக்கும் எல்லாமும் என்ற ஒற்றை தத்துவத்தில் உலகம் இயங்கும். எரிபொருள் பற்றாக்குறையாம், மின் வாகனம் ஒன்றை மாற்று முறையாம், மின் வாகனம் தயாரிப்பு கிடைக்குமாம், அதிக வேலை வாய்ப்பு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் கட்டாயம். பல குறுந்தொழில்கள் வருங்காலத்தில் குறைந்தாலும் அறிவியலும் தொழில்நுட்பமும் நாணயத்தின் இரு பக்கம் போல் சுழன்று வேலை வாய்ப்புடன் கூடிய நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும். நன்றி, வணக்கம்.
0: கற்றல் என்பது பள்ளி கல்லூரிகளில் மட்டுமில்ல, அது வாழ்நாள் முழுவதும் ஒரு அங்கமாக இருக்குன்னு வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற தலைப்புல உரை வழங்க வராங்க பாக்கியா.
2: வாழ்நாள் முழுவதும் கற்றல், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையாரின் பொன்மொழியை நாம அனைவரும் கேட்டிருப்போம். சின்ன வயசுல பள்ளிக்கு சென்று படிக்கிறோம், கல்லூரிக்கு சென்று பட்டம் பெறுறோம். அதற்கு பிறகு பலர் படிப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிறாங்க. ஆனா நண்பர்களே, உண்மையில் கற்றல் அங்கேதான் தொடங்குது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய பாடங்களை கற்றுத்தருது. சில நேரங்கள்ல வெற்றி கற்றுத்தருது, பல நேரங்கள்ல தோல்வி கற்றுத்தருது. இன்னும் சொல்ல போனா சில மனுஷங்களே நமக்கு சிறந்த ஆசிரியர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்று நாம பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை பாக்குறீங்கல்ல, தினமும் புது புது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. அவற்றை புரிந்து கொள்ளவும் காலத்தோடு சேர்ந்து பயணிக்கவும் நாம கற்றுக்கொண்டேதானே இருக்கிறோம். சில நேரங்கள்ல தோல்வி வந்துச்சுன்னா என்னால முடியாதுன்னு சொல்றோம். ஆனா தோல்வி நம்ம நிறுத்த வரல, அது நமக்கு ஒரு பாடமா சொல்ல வருது. ஒவ்வொரு தோல்வியும் நம்மள இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக மாத்துது. அதனால வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தில இருந்தும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளை விட வயசு குறைவானவங்க கிட்ட கூட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தை கிட்ட இருந்து தொழில்நுட்பத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒரு இளைஞர்கிட்ட இருந்து புதிய திறமைய கற்றுக்கலாம், அதே போல பெரியவங்க கிட்ட இருந்து வாழ்க்கை அனுபவத்தை கற்றுக்கலாம். சோ கற்றலுக்கு வந்து வயசே கிடையாது. தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நான் என்ன புதுசு

0: புதுசா கத்துக்கிட்டேன்னு. ஒரு புதிய வார்த்தையா இருக்கலாம், ஒரு நல்ல பழக்கமா இருக்கலாம், இல்ல அது ஒரு வாழ்க்கை பாடமா கூட இருக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா அன்றைய நாள் உங்களுக்கு நல்லா போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தினமும் மொபைல் அப்டேட் பண்றோம்ல, அது மாதிரி நம்ம அறிவை அப்டேட் பண்றோமா? சிந்திச்சு பாருங்க. தினமும் கொஞ்சம் கற்றுக்கொண்டால் தானே நம்ம காலத்தோட சேர்ந்து பயணிக்க முடியும். நண்பர்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோனிய தெரியும்ல, அவரு ஒவ்வொரு போட்டிக்கு பிறகும் தான் செஞ்ச தவறு வந்து ஆராய்ஞ்சுக்குவாரு, அதுல இருந்து என்ன தப்பு செஞ்சோன்னு கத்துக்குவாரு. இந்த மனப்பான்மைய நம்மளும் வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி தான். வாழ்க்கையில ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மனுஷன், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கேன்னு சொல்ற மனுஷன். இதுல இருந்து ரெண்டாவது வகை மனுஷன் தான் தொடர்ந்து வளர்றான். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய தகவலை அது தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு புதிய திறமையாவது வளர்த்துக்கொள்ளணும். இந்த ஒரு சிறிய முயற்சி தான் நாளைக்கு நம்ம பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். நண்பர்களே, பிறந்த நாளில் இருந்து இறக்கும் நாள் வரை மனிதன் மாணவன் தான். புத்தகங்களை மூடாதீர்கள், மனதையும் மூடாதீர்கள், கற்றலை நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய பட்டம் நான் இன்றும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்பதுதான். கற்போம், வளர்வோம், உலகை மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாட்டுப்புற பாடல் ஒன்றை நமக்கு பாடிக்காட்ட வராங்க கலைச்செல்வி.
2: நதியில படகு மிதந்து போய்கிட்டு இருக்கு, மாலை செவ்வானம் நீர்ல பிரதிபலிக்குது. படகுல படகோட்டியும் அவன் ஒரு தலையா காதலிக்கிற பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு ஏலேலோ அயலசான்னு பாட அவன் தன்னோட பாட்டிலேயே காதலை தெரிவிக்கிற மாதிரி இந்த பாட்டு அமையுது. வாங்க கேட்போம். மன்ன நம்பி ஏலேலோ மரம் இருக்க அயலசா, மரம் இருக்க அயலசா, மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்க அயலசா, கிளை இருக்க அயலசா, ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ அயலசா, ஏலேலேலோ அயலசா, கிளைய நம்பி ஏலேலோ கோல் இருக்க அயலசா, கோல் இருக்க அயலசா, கோலை நம்பி ஏலேலோ இலை இருக்க அயலசா, இலை இருக்க அயலசா, ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ அயலசா, ஏலேலேலோ அயலசா, இலைய நம்பி ஏலேலோ பூவிருக்க அயலசா, பூவிருக்க அயலசா, பூவை நம்பி ஏலேலோ பிஞ்சிருக்க அயலசா, பிஞ்சிருக்க அயலசா, ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ அயலசா, ஏலேலேலோ அயலசா, பிஞ்ச நம்பி ஏலேலோ காயிருக்க அயலசா, காயிருக்க அயலசா, காய நம்பி ஏலேலோ பழம் இருக்க அயலசா, பழம் இருக்க அயலசா, ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ அயலசா, ஏலேலேலோ அயலசா, பழத்தை நம்பி ஏலேலோ நீ இருக்க அயலசா, நீ இருக்க அயலசா, உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் அயலசா, நான் இருக்கேன் அயலசா, ஏலேலோ ஏலேலோ ஏலேலேலோ அயலசா, ஏலேலேலோ அயலசா.

இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள். சிசிஐ அதாவது மத்திய அரசின் இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் கமர்ஷியல், எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அசிஸ்டன்ட் மேனேஜர் என பல பதவிகளுக்கு மொத்தம் 148 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ இதில் ஏதேனும் ஒரு படிப்பு முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 24/7/2026 படி குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்களும், குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 வயது முதல் 32 வயது வரை உள்ள இளைஞர்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கு நீ ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1770 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ₹590 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 24/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய COTCORP.org.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்திய கடற்படையில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எக்ஸிகூட்டிவ் பிரான்ச், எலக்ட்ரிக்கல், பைலட், இன்ஜினியரிங் பிரான்ச், ஏர் ஆபரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், லாஜிஸ்டிக்ஸ் உட்பட பல பதவிகளுக்கு மொத்தம் 275 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக், எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏ, எம்சிஏ இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கான தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கு நீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 27/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். யுனானி மருத்துவ ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சிலில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிளர்க், எம்டிஎஸ், ரிசர்ச் ஆஃபீஸர், மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், நர்ஸ், ஃபார்மசிஸ்ட் உட்பட பல பதவிகளுக்கு மொத்தம் 179 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு +2 பட்டப்படிப்பு டிஃபார்ம் இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 31/7/2026 படி 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இதற்கு நீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹500 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய CCRUM.AYUSH.GOV.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க.

மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கௌண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பிரிவுகளில் மொத்தம் 1626 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக +2 ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிகாம் இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 30/6/2026 படி 18 வயது முதல் 24 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இதற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் July 28, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய iocl.com/apprenticeships என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களும் வெற்றி பெற வாழ்த்துகள்.

0: நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை. உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள்.
1: வணக்கம் இளைஞர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போவது தி ஆர்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவாங்க, தமிழில் நாம் நேர மேலாண்மை கலை அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நேரத்தை எப்படி சரியாக செலவு செய்கிறது, ஒரு நாளை வந்து நாம் எவ்வளோ உபயோகமாக செலவு செய்யலாம் என்பது. நாம் பிறக்கும் போதே நம்முடன் முதலில் நாம் சம்பாதிக்காமல் நமக்கு கிடைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய நேரம் தான். அது பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக அது குறைந்து கொண்டே போகும். இது சம்பாதிக்காமல் நாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் குறைந்து கொண்டே போகுது என்றால் அது நேரம்தான். நேரம் என்பது வாழ்க்கையின் மிக மதிப்பு மிக்க வளம். நம்ம எவ்வளோ வெல்த்தை பற்றியெல்லாம் சொல்கிறோம், சொத்து சுகம் எல்லாம் சொல்கிறோம், ஆனால் நேரம் என்பதுதான் மிகப்பெரிய சொத்து. அதை யார் சரியாக நிர்வகிக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவார்கள். மாணவர்களுக்கு இது இன்னுமே முக்கியம், ஏன்னா அவங்க தான் படிப்பு தேர்வு எதிர்கால திட்டம்னு நிறைய இருக்கும். நம்ம சுய ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதோட அடிப்படையே

நேர மேலாண்மை தான். உற்பத்தி திறன், அதாவது நேர மேலாண்மையில் வந்து என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது, எதெல்லாம் சாதிக்க முடியுது அப்படின்னா உற்பத்தி திறனை முதல்ல அதிகரிக்கும். அதே 24 மணி நேரத்தில் அதிகமாக சாதிக்க முடியும். மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த ப்ரெஷரு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாத்தையும் வந்து அது குறைக்கும். கடைசி நேர அவசரம் இதெல்லாமே வந்து தவிர்க்கப்படும். அது போக நம்மளுடைய படிப்பு மட்டும் கிடையாது, இது கூடவே சேர்த்து உடற்பயிற்சி, குடும்பத்துடன் நேரம் செலவு பண்ணுவது, ஓய்வு நேரம், இதை எல்லாத்தையும் ஒரு வரைமுறைக்குள் நம்மளால கொண்டு வர முடியும். ஒரு நீண்ட கால வெற்றிக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும். இதுவே பழக்கமாக மாறின வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து அது பலன் கொடுக்கும். இதுல சில உத்திகள் இருக்கு. இலக்குகளை தெளிவாக்குகள், கோல் செட்டிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அத ஸ்மார்ட் இலக்குகள், அத ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னுவாங்க. அது என்னன்னா அதை வந்து மெஷரபிள், அதை மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவென்ட், டைம் போன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னா ஸ்மார்ட் இலக்குகள் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு நான் கணிதம் 2 அத்தியாயம் படிப்பேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுக்கு பதிலாக 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் அல்ஜீப்ரா மட்டும் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் குறிக்கணும். குறிப்பாக இருக்கணும். அதை வந்து நம்மளால் அளந்து தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதை செய்யக்கூடிய அளவுக்கும் இருக்கணும். அது தேவையானதாகவும் இருக்கணும். அதே நேரத்திற்குள் இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் அப்படின்லாம் சொல்கிறோம். இதே என்ன ஆகும்னா, நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு லிஸ்ட்டையும் நீங்கள் போட்டுக்கணும். எதை முதல்ல செய்யணும், எதை கடைசியாக செய்யணுன்றதையும் நம்ம முடிவு பண்ணணும். தினமும் நம்ம என்ன காலையில் 3-5 பணிகளை வந்து நம்ம பட்டியலிடணும். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா எய்சன்ஹோவர் மேட்ரிக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது முக்கியமானது உடனே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, முக்கியமானது ஆனால் அவசரமானது கிடையாது அப்படிங்கிறது ரெண்டாவது. அதுக்கு திட்டமிடு. முக்கியமானது உடனே செய்ய வேண்டும் என்பதை உடனே செய்யணும், முக்கியமானது ஆனால் அவசரம் இல்லாததுன்னா நம்ம திட்டம் போட்டால் போதும், திட்டமிடல் மட்டும் இருந்தால் போதும். மிகவும் தேவையானது ஆனால் முக்கியம் இல்லை அப்படின்றத மற்றவங்ககிட்ட கூட நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டுமே இல்லை, முக்கியமானதும் இல்லை தேவையானதும் இல்லைன்னா அதை ஒதுக்கிடுறது நல்லது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய பணிகளில் இந்த 4 பிரிவாக பிரித்தா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று போமோடோரோ டெக்னிக் அப்படின்வாங்க, இது மாணவர்களுக்கு தான் குறிப்பாக. 25 நிமிடம் தொடர்ச்சியாக படிக்கணும், ஒரு 5 நிமிஷம் ஓய்வு, அதுக்கப்புறம் 4 சுற்று நீங்கள் 25 நிமிஷம் படித்ததுக்கப்புறம் 15 லிருந்து 1/2 மணி நேரம் ஓய்வு எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது உங்களுடைய கவனம் வந்து அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு இது மிக மிக ஒரு அவசியமான ஒரு டெக்னிக்னு தான் சொல்லுவேன் நான். அதே சமயம் டைம் ட்ராக்கிங் சொல்லுவோம், நேரத்தை கண்காணிக்கிறது. ஒரு வாரம் உங்கள் நேரத்தை பதிவு செய்யுங்க. நீங்கள் மொபைல் ஆப்போ இல்லாடி டைரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்குவோம். எங்கெல்லாம் நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கிறோம், சமூக ஊடகமா, யூடியூபா, இல்லை ரீல்ஸ் பார்க்குறோமா, என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பதிஞ்சிட்டே வந்தீங்கன்னா 1 மாதத்தில் உங்களுடைய நேரம் எவ்வளோ விரயமாகிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே வீக்லி டெய்லி பிளானிங் கூட பண்ணுங்க. ஞாயிறு இல்லை மாலை இது வரைக்கும், அதாவது திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், இல்லை ஞாயிற்றுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், அப்படி திட்டமிடல் இருக்கலாம். அடுத்த நாளைக்கான திட்டத்தை முதல் நாளே கூட, இப்போ தான் வந்து கூகுள் கேலண்டர், நோட்புக் இப்படி எல்லாம் வந்துருச்சு, அதில் எதில் வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் காலை நேரம். நிறைய பேருக்கு இந்த காலை நேரத்தோட மதிப்பே தெரிய மாட்டேங்குது. காலையில் தான் வந்து மனசு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடினமான பாடங்களையோ செயல்களையோ அப்போது செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பிளாக்கர்ஸ், நம்ம எதெல்லாம் நம்மளை வந்து கவனச்சிதறல்களை கொண்டு வருகிறது, அது மொபைல் தான்னா அது வேற ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து படுங்க. அதுக்கப்புறம் 80-20 rule சொல்லுவாங்க, அதாவது இது பேர் பரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு. உங்களுடைய முயற்சியில் 20% பணிகள் 80% முடிவுகளை தரும். அதில் கவனம் செலுத்துங்க. ஓய்வு ரொம்ப முக்கியம், உடல்நலம் அதை விட முக்கியம். தூக்கம் கண்டிப்பாக 7-8 மணி நேரம் நமக்கு தேவை. தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, சரியான நேரத்தில் சாப்பிட்றது, இது ரெண்டுமே. சரியான நேரத்தில் சரியான உணவை சாப்பிடணும், அதுதான் முக்கியமானது. இன்னும் சில விஷயங்கள் நம்ம தவறுகளாக என்ன செய்கிறோம்னா மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் பல வேலை. நான் சில மாணவர்களை பார்த்துருக்கேன், படிச்சுக்கிட்டே மொபைல் பார்ப்பாங்க, இதெல்லாம் மல்டி டாஸ்கிங்கில் வரும், அதெல்லாம் செய்யக்கூடாது, பாட்டு கேட்டுகிட்டே படிப்பேன் அதுதான் எனக்கு வரும் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மல்டி டாஸ்கிங் கவனச்சிதறலை தான் கொண்டு வரும். பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்வாங்க, சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது தாமதம் ஏற்படுத்தும். அப்படி தேவையும் இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம், ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்வாங்க, அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அந்த நாளைக்கு வரவே வராது. ஒன்றே செய், அதை இன்றே செய், அதை நன்றே செய்யணும்னு சும்மா சொல்லலை எல்லாரும். அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது வந்து மிகப்பெரிய உண்மை. நேரத்தை இழப்பவன் வாழ்க்கையை இழக்கிறான் அப்படின்ட்டு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்கிறார். நேர மேலாண்மைன்றது வந்து ஒரு கலை இல்லை, அது ஒரு பழக்கம். ஃபஸ்ட்டு முதல் 21 நாட்கள் நீங்கள் அதை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது தானாகவே உங்களுக்குள்ளே ஊறிடும். நீங்கள் எந்த வயதினர் எதாக இருந்தாலும் சரி,

0: அட்டவணையை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா, உங்கள் காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம், வெற்றியையும் அடைய முடியும். நன்றி.
1: நேர்களே, இன்றைய இளையர் உலகம் நிகழ்ச்சியில் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் பல டாபிக்ஸில் இன்னும் பல தகவல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையர் உலகம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இதுடன் இன்றைய இளையர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி படைப்பு கே. வேல்முருகன்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்த
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேர்க்கும் நேரமாக இரவு 9 மணி. கடிதம் என்றாலே அன்று காத்து கிடந்த நேரமாக இருக்கும், சுகமான நேரமாகவும் இருக்கும். இன்னும் அந்த கடிதம் வரவில்லையே அப்படின்னு ஏங்கிய நாட்களும் இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இராணுவ வீரர்கள் அன்று ஊர் விட்டு ஊர் நெடுப்பயணம் கடந்துதான் கடிதம் வந்து சேருங்க. அந்த அழகான தருணங்களும் நினைவோடு இன்று நாம் காற்றில் விழுதும் கடிதம் அளவு தான் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் கடிதம் யாரு எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரா கலைச்செல்வி ராஜேந்திரன், கவிதா நதியா அவர்கள் எங்கம்மா சபதம் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்கான ஒரு முதல் பாடல் இதோ.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள்.

அடுத்ததாக விமர்சன கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த ஓகே சிவா அவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 12/6/2026 அன்று வசந்த காலங்கள் கேட்டேன், பழைய பாடல்கள் எப்போது கேட்டாலும் ஒரு தனி சுகந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல்கள் வழங்கிய 103.3 டயானா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் அழகர்சாமி அப்படின்றவங்க தளபதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கேட்டு வந்துடலாம் நேயர்களே.

நேரம் 9:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காற்றில் வரியும் கடிதமலர்கள். அடுத்ததாக ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காங்க. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை கண்ணைந்தலையைச் சேர்ந்த சு போஸ் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 15

2026 ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் பாட்டுக்கு பாட்டு எனக்கு தலைப்பில் இனிய நிகழ்ச்சி நிகழ்ந்தது. நேர்கள் பல பேர் பங்கு பெற்றாங்க. அந்த நிறைய பேர் வந்து திரைப்படங்களையும் பாடல் பாடினாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னும் வெளிவந்த பாடல்களும் தற்போது வந்த திரைப்படங்களையும் பாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சி தரும் இந்த நிகழ்ச்சி செவிமடுத்த நேயர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்திய அறிவிப்பாளர்களுக்கும் உயர்திரு கிருஷ்ணா சோபனா அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக விருப்பப்பாடல் கேட்டு எழுதி அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விசி பிச்சைமணி புஷ்பம் அவர்கள் மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வாங்க கேட்டலாம் நேயர்களே.

மகிழ்ச்சி தரும் இந்த நிகழ்ச்சி செவிமடுத்த நேயர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்திய அறிவிப்பாளர்களுக்கும் உயர் திரு கிருஷ்ணா சோபனா அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக விருப்பப்படல் கேட்டு எழுதி அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிசி பிச்சைமணி புஷ்பம் அவர்கள் மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வாங்க கேட்டலாம் நேயர்களே.

நேரம் 1:16 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விமர்சன கடிதம் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதுரை மணிநகரம் சேர்ந்த சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. June 7, 2026 அன்று ஆட்டுகள் நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகள் இடம்பெற்றது. பல அறிய அறியப்படாத தகவல் பயனுள்ளதாக இருந்தது. நானும் நேரில் பங்கு பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பங்கு பெற்று அந்த விளையாட்டில் விளையாண்டுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக இருந்த சகோதரிகளுக்கு ரொம்ப வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த விருப்ப பாடல் யார் இன்னிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஆராதனா அவர்கள் பணமா பாசமா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை மட்டும் கேட்டு வந்துடலாம் நேர்களே.

நேரம் 9:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக யார் எங்கிருந்து விருப்பப்படல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மதுரையை சேர்ந்த எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ் நாராயண் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி அவருங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதோ, அவங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

கன்னியாகுமரி மதுரை பண்புடை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புடை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் வெறியும் கடிதமலர்கள். அடுத்ததா யாரு எங்கிருந்து விருப்பப்படல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவை சேர்ந்த சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடு நிலவே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

நேரம் 9:34, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக விருப்பப்படல் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, வெள்ளிவாக்கத்தை சேர்ந்த குபேந்திரன் அழகர்சாமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கொடிமலர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: நேரம் 9:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்ததாக யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, இளையான்குடியைச் சேர்ந்த இக்பால் அவர்கள் சித்திக்ஜா அவர்களும் சேர்ந்து ஆனந்த ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து எழு பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
1: மேகங்கறக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காற்றிட்டு விரியும் கடித மலர்கள். அடுத்து யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதுரை மணிநகரத்தை சேர்ந்த சோ சண்முகம் சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷயா மீனாட்சி அவர்கள் இதயம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள். இதே போன்று நீங்களும் எழுதி அனுப்பணும் அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.

இதுவரை கேட்டு ரசித்தும் காட்சி விரியும் கடித மலர்கள் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறுதியான ஒரு பாடலாக முகவரி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி இணையர்களே.

வேண்டும் அன்பே அன்பே உன் அன்பு சொல்லேன்.

0: நேரம் 10 மணி இரவு.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் நடிகை சுவன்யா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பாகத்தான் நம்ம கேட்க போறோம். இதயம் துடிக்கும் ஓசை கூட உன் பெயரை சொல்லும் இசையாகிறது. கண்கள் மூடிய நொடிகளிலும் உன் நினைவுகள் விழித்தே இருக்கின்றன. காதல் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கையை இனிமையாக்கும் ஒரு மௌன ராகம். முதல் பாடலாக புதுநெல்ல புதுநாட்டு திரைப்படத்திலிருந்து.

என்று அது சிரித்தபடி சொன்னது. காதலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கும் ஒளியை நான் கடன் வாங்குகிறேன் என்று. அடுத்த பாடலாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நட்சத்திரங்கள் வானதை அழகாக்குகின்றன, நினைவுகள் மனதை அழகாக்குகின்றன, காதல் இரண்டு இதயங்களின் தூரத்தையும் ஒரே துடிப்பாக மாற்றுகிறது. அடுத்த பாடலாக வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து

0: பேசும், உன் நினைவு மனதை தொட்டால் மகிழ்ச்சி பூக்கும். காதல் என்பது கண்களில் தோன்றும் காட்சி அல்ல, இதயத்தில் என்றும் வாழும் ஓர் இனிய உறவு. அடுத்த பாடலாக சேனாதிபதி திரைப்படத்தில் இருந்து.
1: மூணுமுழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி

எல்லாவற்றுக்கும் காரணம் நீதான் என்று காதல் மெதுவாக சொல்லி சென்றது. அடுத்த பாடலாக உடன்பிறப்பு திரைப்படத்தில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். உன் புன்னகை சூரியன் உதிக்கும் காலை அல்ல, நிலவு மலரும் இரவும் அல்ல, அவற்றையெல்லாம் விட என் நாளை ஒளிர வைக்கும் அழகான விடியல். அடுத்த பாடலாக திருமதி பழனிசாமி திரைப்படம்

புன்னகை போதும் ஆயிரம் கவிதைகள் பிறக்க, ஒரு புன்னகை போதும் முழு வாழ்க்கையும் வசந்தமாக மாற, அதற்கு பெயர்தான் காதல். அடுத்த பாடலாக கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து.

புன்னகை, இவை மூன்றும் சேர்ந்தால் அங்கே பிறப்பது காதல். அதை இசையாக மாற்றுவது பாடல்கள். அடுத்த பாடலாக செந்தமிழ் பாடு திரைப்படத்திலிருந்து

0: பேசும், உன் நினைவு மனதை தொட்டால் மகிழ்ச்சி போக்கும். காதல் என்பது கண்களில் தோன்றும் காட்சி அல்ல, இதயத்தில் என்றும் வாழும் ஓர் இனிய உறவு.
1: அடுத்த பாடலாக சோலையம்மா திரைப்படத்திலிருந்து

0: இப்ப பாரு.
1: சரிதா
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்சு மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

சுவர்கள் அல்ல, அன்பு வாசிக்கும் இடம். உறவுகள் என்பது சொந்தங்கள் அல்ல, உயிரை சுமக்கும் நிழல்கள். அதற்கு பெயர்தான் குடும்பம். எவ்வளவு தூரம் சென்றாலும் மனம் தீண்டும் முதல் முகவரி, எவ்வளவு உயரம் பறந்தாலும் இதயம் நாடும் முதல் நிழல், அதுதான் குடும்பம். நிறைவு பாடலாக இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நடிகை சுகன்யா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பாக நீங்க கேட்டீங்க பட்டுச்சிறகு. இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் இரவு 10:59 நொடிகள். ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் FM 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:01 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 ஒளிபரப்பு துவங்குகிறது. நாளை சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம், 31 பராபவ வருடம் ஆடி மாதம் 6 2026 ஜூலை மாதம் 22 புதன்கிழமை மங்கள இசையோடும் நாள் ஒரு குரல் 331 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 5 பக்தி மாலை 5:30 இசையமுதம், 6 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 திரைசை பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள், 6:15 புதிய காலை இதில் புத்துணர்ச்சி தரும் பாடல்களும் இந்நாளின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நேர்மும் ஆகியன கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழ சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து

என்று ஒரு செய்தி பகுதியில். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜெடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 புத்துணர்ச்சியூட்டும் பாடல்களாக, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் கேட்கலாம் திருவெண்பாக்கம் ஸ்ரீ உளன்றீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள். வழங்க உள்ளார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் தொடர்ச்சி. காலை 8 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:00 பாட்டு வேணுமா இதில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 9:02 டிரைடம்பேட்ஸ் காத்திருக்க நேர்மில்லை. 10 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்கள். நாளை கிழக்கு வாசல் திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். முற்பகல் 11 செய்தி சுருக்கம். 11:00 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நாளை தலைப்பு யார் நண்பன். 12 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 12:02 சிநேகிதியே, 1 வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல், 2 பன்மொழி பாடல்கள், 3 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையில் ஆட்டக்களம் தொடர்ச்சி, 5 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:10 பாட்டு இது ஹிட்டு, 8 யூகே கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 அச்சாணி, இதில் பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் பங்கேற்கும் நேர்முகம் முதல் பகுதி கேட்கலாம். 8:45 இன்றைய பாரதம், இதில் விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் செயல்பாடுகளும் மக்களுக்கான திட்டங்களும் குறித்து விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் ஜீவா அவர்களுடன் நேர்முகம். 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க காத்துள்ளார்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் பிரியா ஆகியோர். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு இனிதை நிறைவு பெறும். 11 நிகழ்ச்சி நேர்மும். 11:05 தேனும் பாலும் பண்பலை 103.3. நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரத தமிழ் 102.3 மெகாஹெட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். நேரம் இரவு 11:05.

அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 11:06 ஆயாச்சு. இந்த அற்புதமான இரவு பொழுதுல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக இந்த இனிமையான இரவு பொழுதில் கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். உங்களோடு நான் முத்துச்செல்வம். பலவிதமான திரைப்படங்களிலிருந்து பல வகையான பாடல்கள் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கின்றது. ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களின் அற்புதமான அர்த்தம் நிறைந்த வரிகளோடு இதோ வருகிறது காற்றலைகளில்.

இணைந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான இரவு பொழுதில் அழகழகான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும். அடுத்த பாடல் அந்த வரிசையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்தி திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் ஒரு அற்புதமான மெலடி, ஒரு சூப் சாங் அப்படின்னே சொல்லலாம். இந்த நைட் டைமுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க கேட்டு வந்துடுவோம்.

0: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்டிருக்கின்றோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். ஒளிக்கருக்கும் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 03.3 ஓடு.

பயணம் பாடும் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போவின் 103.3 ஒளிக்கருக்கும். அடுத்த பாடல் அன்பு சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரப்பரப்பு 11:48 பத்து நொடிகள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 0.3 கீழ் காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். இந்த இனிமையான இரவு பொழுதில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து.

கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தேனம் பாலும் நிகழ்ச்சி நேரம் இருப்பு 11:51:47. ஒளிகருக்கும் அடுத்த பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:55 55 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக நாம் கேட்க இருக்கின்றோம் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இரவு 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இதுவரை கேட்டோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வளர்ந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான இந்த இரவு நேரத்தை ரசிக்கும்படியாக செய்திருந்த பாடல்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக் கொள்வது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளன் முத்துசெல்வம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இனி நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரத தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஒன்று 100.6 கும்பகோணம் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஒளிபரப்புகள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கண்ணிருந்து குருடா நடந்திடும் மனிதா, கண்ணிருந்து குருடா நடந்திடும் மனிதா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 4 மணி ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலாம் திரைசையில் பக்தி பாடல்கள். திரைசெயல் பக்தி பாடல்கள் ஒரு சில நிகழ்ச்சியில் முதல்ல சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து மகா கணபதிம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

பாமகாமரி சரிகமகணபதி. பனி சரி ச நினிபம சரிகமகணபதி. நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனிமா.

ரிசரி.

ஸ்மரமி வசிஷ்ட வாம தேவ.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:06 ஆயிட்டிருக்கு. திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாசறு பொன்னே வருக அப்படின்ற பாடல், மின்மினி அவர்களுடைய குரலில் வாலி அவர்கள் வரிகள் எழுது, இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேர்கள் இதுவரை கேட்டது திரைசையில் பக்தி பாடல்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 4:10 கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் திருவெண்காடு பி. சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணின் சுட்டக்கு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர, தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதா மாதம் 31 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 நாள் புதன்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: நிலையில்லாத பொருள்களை நிலைத்து நிற்பவை என்று கருதுவது அற்ப அறிவுடையவர்களின் செயலாகும். இது இழிவுடையது. குறள் எண் 331 அதிகாரம் நிலையாமை.
1: நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புள்ளறிவாண்மை கடை.
0: நிலையில்லாத பொருள்களை நிலைத்து நிற்பவை என்று கருதுவது அற்ப அறிவுடையவர்களின் செயலாகும். இது இழிவுடையது. குறள் எண் 331 அதிகாரம் நிலையாமை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் காலை 4:55. நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இன்று இனி வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். வானொலியில் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்களாக 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 புத்துணர்ச்சியூட்டும் பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள், 6:15 புதிய காலை

புத்துணர்ச்சியுடும் பாடல்கள், இந்நாளின் சிறப்பு, நிகழ்ச்சியும் நேரமும் முதலியன கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 மோட்டிவேஷனல் சாங்ஸ் திரை இசையாக விளம்பர காத்திருக்கின்றது. 6:55 பூந்தலேர். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று திருவெண்பாக்கம் ஸ்ரீ உளன்றீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்க உள்ளார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள் தொடர்ச்சி. காலை 8 செய்தி சுருக்கம் சென்னைஜராக. 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமாவில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 9:02 ட்ரெடம்பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம் கேட்கலாம். 10:30 ஒரு பட பாடல்களில் இன்று கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று யார் நண்பன். 12 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. 1 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல். 2 பன்மொழி பாடல்கள். 3 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலகில் ஆட்டக்களத்தின் தொடர்ச்சி. 5 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. மாலை 5:02 மாலை தென்றல். 6 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள். இரவு 7 பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு 8 UK கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:30 அச்சாணி, இதில் பெருங்காயம் தயாரிப்பு தொழிலில் செய்து வரும் ஸ்ரீ ரவீந்திரன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் செயல்பாடுகளும் மக்களுக்கான திட்டங்களும் குறித்து விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர் ஜீவா அவர்களுடன் நேர்முகம். இரவு 9 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க உள்ளார்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் பிரியா ஆகியோர். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும் பண்பலை 103.3. நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரத தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள். நேரம் காலை 4:59 30 நொடிகள்.

நேரம் காலை 5 மணி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ உங்களுக்காக பக்தி மாலை.

நேரம் காலை 5:11 நற்பதனோடிகள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் கேட்டிணைந்திருக்கின்றோம். இந்த காலை பொழுதை பக்தி மனம் கமலச் செய்து கொண்டிருக்கின்றது. பக்தி மாலை

நேரம் காலை 5:19 15 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டிருந்திருக்கின்றோம் பக்தி மாலை.

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். திர இசை பக்தி பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் இசை அமுதம். இசையமுதம் தரும் முதல் கானம் பி. சுசீலா குரலில் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து.